நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இசையோடும் பொருளோடும் குறளமிதம் இப்போது.
1: ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார்.
2: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய மூன்று குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952 அதிகாரம் குடிமை.
1: ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார்.
2: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய மூன்று குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952 அதிகாரம் குடிமை.
0: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை இதில் காந்தி அஞ்சலி, தமிழமிதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல் உங்கள் கவனத்திற்கு பகுதியில் வினோபா பாவே பிறந்த தின சிற்றுரை. நகர்வலத்தில் TN ஸ்மார்ட் செயலி எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம், 8:30 கணபதி உலா, குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன்பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் MA ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 8:45 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9:00 அரங்கு இசை நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10:00 முத்து சிதறல், முற்பகல் 11:00 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் சமயகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மீராசவ ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்பயர் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும்.

ஒன்று பத்துக்கு எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய். யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். நிறைவாக கதையரங்கம் வழங்குபவர் கே வித்யா. நிகழ்ச்சி தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. பிற்பகல் 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற பயிற்சி. மாத்தி மாத்தி ஹிமால் கோ சேதோ என தொடங்கும் நேபாள மொழி பாடல் எழுதியவர் ருத்ர பௌத்யால் அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனது நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை ஆகியவற்றின் தலைவழி ஒலிபரப்பில் 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸின் மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம். மாவில் அடர் நடவு முறை குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 கரங்கசை நிகழ்ச்சியில் என் ரவிகரன் அவர்களின் சித்திரவீணை இசை இடம்பெறும். அக்கறைய சுப்பலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்களும் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. வரிசையில் காலை 7:30 சைபாலின் இண்டோர் தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:02 ரஷவர் ரெயின்போ. பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. முன்னதாக 1:00 ஆனந்தி மூவிஸ் முள்ளும் வளரும் திரைப்பட ஒலிச்சித்திரம். நடித்திருப்பவர்கள் ரஜினிகாந்த், சோபா, சரத்பாபு, ஜெயலட்சுமி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் மகேந்திரன். வானொலி வடிவம் ஜே ஜெயா. பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக முதல் உதவி தினத்தை முன்னிட்டு பொது மருத்துவர் பஷீத் அகமது அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:02 ரெயின்போ மேடை வணிக மேலாண்மை ஆலோசகர் கே யு ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் முற்பகல் 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் மைத்ரி மகிளா மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 2வது பகுதி. 12:00 திரைகானம். 1:10 இசை மலர். எஸ் கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சுவாதி ஸ்ரீகிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாத் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விசிலேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். இதில் இளைஞர் இசை அக்ஷரா அசோக் அவர்களின் வயலின் இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் அவர்களின் பாட்டு ஆகியவை. 7:50 செய்தி கதமம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு. 8:00 உங்கள் விருப்பம். 9:00 கலக்கல்லரங்கம். 10:00 என் கேள்விக்கு என்ன பதில். 11:00 என்று மினியவை. நண்பகல் 12:00 ரெட்டோ நேரம். 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ். 2:00 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்பயர் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம். 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:00 பூந்தின்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 இசையும் நானும் வயலின் இசைக்கலைஞர் மணிபாரதி அவர்களின் நேர்முகம். உடனுரையாடுபவர் ஷாலினி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை எமது டெல்லி நிலையத்திலிருந்து.
1: This is

0: நேரம் இப்போது 6:10. ஆகாஷவாணி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. ஒவ்வொருடைய நெஞ்சிலும் நீங்கா நினைவுகளாய் அழியாத கோலங்களாய் இருப்பது நமது பிள்ளைப்பருவமும் பள்ளிப்பருவமும் தானே. கவலையற்று பட்டாம்பூச்சிகளாய் பாடி ஆடி துள்ளித்தெரிந்த அந்த காலங்களை சுவையூட்டியது மெருகூட்டியது தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அல்லவா? இரவு நேரங்களில் நிலவொளியில் நாள் தவறாமல் புதிது புதிதாய் விதவிதமாய் சின்னதாய் பெரியதாய் அழுக்காமல் சலிக்காமல் கதை சொல்லிய தாத்தா பாட்டி, கதை கேட்ட பிள்ளைகள், என்ன ஒரு அழகான காலம் அது! மகடி யோசைக்கு மயங்காத பாம்பும் கதையால் மயங்காத பிள்ளைகளும் உண்டா? இரவு படுக்கையோ தாத்தா அல்லது பாட்டியோடுதான், கழுத்தில் கை போட்டபடி காலை அவர்கள் மீது போட்டுக்கொண்டு கட்டி அணைத்தபடி கதை கேட்டு ஒரு பேரானந்தம் அடைந்தது எவ்வளவு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எப்போது கதை முடிந்தது, எப்போது தூங்கினோம் என்பதே தெரியாது. மாயாஜால உலகின் மந்திர சொற்களாக அந்த கதை காதில் விழ ஒரு கற்பனை உலகமே நம்முள் விரியும். கனவில் கதைகள் புதிய புதிய பரிமாணத்தில் நமக்குள் தோன்றும். ஒரு ஊரிலே ஒரு ராஜா ராணி, ஒரு காட்டிலே ஒரு நரி, எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதே இல்லை. ராஜா ராணி மந்திரி மந்திரவாதி சூனியக்கார கிழவி இவர்களெல்லாம் நமக்கு எவ்வளவு பழக்கமானவர்கள். கற்பனை குதிரை காற்றாய் பறக்க கதை நிகழ்வுகள் காட்சிகளாய் நம் கண்முன்னே விரிந்தது. கதை சொல்லும் தாத்தா பாட்டிடம்தான் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பு பாசம் அந்யோன்யம். அன்றைய கூட்டு குடும்பங்களாக ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததற்கு காரணமே இந்த கதைகள் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டிகள் வீட்டில் இருந்ததால் தான். சிரிப்பு கோபம் பயம் என்று உணர்ச்சி குவியல்களாய் பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர்களிடம் குறிப்பாக தமிழ் ஆசிரியர்களை பாடம் நடத்த விடாமல் கதை சொல்ல கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோமே. நல்ல நல்ல கதைகள் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் மனதில் எப்போதும் நிலைத்திருக்கும். கதை கேட்ட ஆர்வம் சற்றே வளர்ந்து பிறகு கதை புத்தகங்கள் வாசிக்க தூண்டியது. வாண்டு மாமா கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், லைலா சிந்துபாத் கதைகளை எல்லாம் பள்ளி பருவத்திலேயே படித்து படித்து சுவைத்தது எல்லாம் கதை கேட்டு வளர்ந்த ஆர்வத்தால் தானே. வயது ஏற ஏற ரசனைகளும் முன்னுரிமைகளும் மாறினாலும் கூட கதை கேட்க படிக்க ஆர்வம் குறைந்ததே இல்லை. கதைகள் கற்றுத்தந்த படிப்பனைகள் தான் எவ்வளவு எவ்வளவு சிக்கலான தருணங்களையும் பிரச்சனைகளையும் துணிவோடும் மதிநுட்பத்தோடும் கையாளவும் கடந்து செல்லவும் வழிகாட்டியது. கதை அனுபவங்கள் தானே மனிதர்களின் உணர்வுகள், வாழ்வின் யதார்த்தங்கள். இவற்றை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டதெல்லாம் அந்த அனுபவங்களால் தான். படைப்பாற்றல் மிக்கவர்களின் இளமை காலம் கதைகள் கேட்டு வளர்ந்த காலமாகத்தான் இருக்கும். கலைஞர்கள் சாதனையாளர்களின் வெற்றிக்கு பின்னால் அந்த கதை அனுபவம் ஒரு காரணியாக இருந்திருக்க வேண்டும். கதை என்னும் சொல்லாடலே நம் இயல்பான உரையாடல்களில் எப்படியெல்லாம் கையாளப்படுகின்றது! என்ன கதையா விடற, சும்மா புது புது கதையா சொல்லாதே, என்ன கதை அங்கே நடக்குது, நல்லா இருக்கு கதை, என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய கதை, ஆமாம் அது முடிவே இல்லாத கதை, ஊர் கதையெல்லாம் நமக்கு எதற்கு, இப்படி எத்தனை எத்தனை பொருளில் கதை நமது பேச்சில் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த கதை சொல்ல பெரியவர்கள் வீடுகளில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் தொடர் நாடகம் பார்த்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பு. கதை கேட்க பிள்ளைகளுக்கு நேரமும் பொறுமையும் இல்லை. வீட்டு பாடம் எழுதி முடிக்கவும் டியூஷன் வகுப்புகளுக்கும் செல்லவே நேரம் சரியாக இருக்கிறது. அப்படியே நேரம் கிடைத்தாலும் கவனமெல்லாம் கைபேசி திரையிலும் கணினி திரையிலும். சிந்தனை திறன் படைப்பு திறன் அதிகரிக்க ஆளுமை பண்புகள் வளர கதைகளும் லட்சியங்களும் சாதனைகளும் கைகூட நல்ல கதைகளை கேட்டு வளருவது அவசியமாகும். புதியதொரு உலகு படைக்க நல்ல ஆளுமைகளை உருவாக்க சாதனையாளர்களை உருவாக்க கதை சொல்லவும் கேட்கவுமான ஒரு தலைமுறையை கட்டாயம் நாம் உருவாக்குவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 25 வெள்ளிக்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள் ஒலிக்கும் முன்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள்.
4: உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6, NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, பயன்களாவன, முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள்.
3: பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர்க்கட்டுதல் அவசியம். கோணோவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணோவிடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: இந்த அடர் நடவு முறையில் மாமரத்துக்கும் தண்ணீரில் முற்றிலுமாக கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம்.

0: உர அளவு அப்படிங்கிற ஒரு தனி அட்டவணையை இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையோ மழைக்கு தகுந்த மாதிரியும் வெயிலுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாதப்ப தண்ணி விடுறதையும் தவிர்க்கணும். அப்போ தான் மாமரம் பூ எடுக்கும், காய்க்கையும் ஆரம்பிக்கும்.
1: மாவில் அடர் நடவு முறை குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம், இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடிவுரமாக தொழு உரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணெணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
1: விவசாய பெருமக்களே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனை கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பேரிடர் அபாயத்தை குறைப்பது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவது, உயிரிழப்பை தடுப்பது ஆகிய மூன்று அம்சங்களை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் பேரிடர் மேலாண்மை தொடர்பான நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். பேரிடர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான லைஃப் இயக்கம் போன்றவை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை வடிவமைப்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போலி விதை பயன்பாடு, தரமற்ற விதைகள் உற்பத்தி போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த புதிய சட்டம் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். விதை பயன்பாடு பரிமாற்றம், பாரம்பரிய விதை விற்பனை போன்றவற்றை விவசாயிகள் தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்றும், பாரம்பரிய விதைகளுக்கான பதிவு முறை கட்டாயமாக்கப்பட மாட்டாது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு உலகின் சிறந்த நிர்வாக நடைமுறைகளுக்கான அமைப்பாக திகழ்கிறது என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார். ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழும் நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறை இந்தியாவுக்கு பொருத்தமானதாக உள்ளது என்று திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். இதுகுறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். இந்த பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் கூறினார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் பல்வேறு நிறுவனங்களுடன் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிக முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில்துறை சார்ந்த முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் பிரிட்டன் சென்றுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
0: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நவீன வசதிகளுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை

0: அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஹாஸ்டல் செக்அப் என்று சொல்லப்படுகிற உடல் பரிசோதனைக்கான புதிய ஒரு வளாகத்தை நாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். கொல்லம் 360 அப்படிங்கிற பேனர்ல 4 மாவட்டங்கள்ல சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில இருக்கிற மாதிரியே ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல் முறையாக நாம 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்களை நம்ம உருவாக்கிட்டு மாவட்ட அளவிலேயே இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த கார்டியாலஜி, நியூரோ சர்ஜரி, நெஃப்ரோலஜி அந்த மாதிரி சேவையும் மக்களுக்கு கொடுக்கணும்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். திடீரென வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காட்டுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கச்சிராயபாளையம், சங்கராபுரம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இந்த மழையானது மக்காச்சோளம், நிலக்கடலை, கரும்பு போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன்.
0: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமட் துறைமுகம் சென்றடைந்தது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 2.7% உயர்ந்து 103 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். IRCTC உணவக முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறையில் ஏற்படும் விரைவான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடிவிபத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் மறுவாழ்விற்கான அறக்கட்டளையை மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பொற்றாமரை குளத்தில் பெயர்வழி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை தினத்தை ஒட்டி தங்கத் தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமானப் பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியாவின் ராகேஷ் நிடாங்குண்டி, அனந்த கிருஷ்ணா, ஸ்வரூப் உன்ஹல்கர் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும்

0: சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: கடல் மாசுபாடு என்பது மாசுபடுத்திகள் கடலில் கலந்து அதன் தன்மையில் பாதிப்பை உண்டாக்கி உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு குறிக்கும் சேகரமாக தொடர்ந்து கடல் பகுதியில் கொட்டப்பட்டு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது. நிலத்தில் மனிதனால் வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் இறுதியில் நேரடியாகவோ அல்லது கடலினை அடைகின்றன. கடலானது ஏராளமான உயிரினங்களுக்கு வீடாக உள்ளது. கடல் மாசுபாட்டின் காரணமாக கடலில் இயற்கை தன்மை அழிக்கப்பட்டு கடலின் உயிர் சூழலானது சீர்கேட்டினை சந்தித்து கொண்டிருக்கிறது. கழிவுகள், மறைமுகமான எண்ணெய் கசிவுகள், தொழிற்சாலை மற்றும் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சு கழிவுப் பொருட்கள், வேளாண்மை வேதிக்கழிவுகள், பிளாஸ்டிக், கப்பல்கள் உள்ளிட்டவற்றால் ஏற்படும் ஒலி ஆகியவற்றால் பெரிதும் மாசுபடுகின்றன. ஆண்டுதோறும் எண்ணெய் கசிவின் மூலம் 12% பாதிப்பையும் நிலக்கழிவுகளின் மூலம் 36% பாதிப்பையும் கடல் எதிர்கொள்வதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. கச்சா எண்ணெய் கடலில் கசியும் போது கடல் பரப்பில் பல ஆண்டுகள் நீடித்திருக்கும். இது கடல் வாழ் உயிரினங்களுக்கு நச்சுத்தன்மையை ஏற்படுத்துவதுடன் மூச்சுத்திணறலையும் உண்டாக்கும். ஆழமான கடல் சுரங்கங்கள் நச்சுத்தன்மையை உண்டாக்குவதோடு கடல் அரிப்பு, எண்ணெய் கசிவு ஆகியவற்றை கடல் சுரங்கங்கள் ஏற்படுத்திவிடுகிறது. கடலில் ஒலி மாசுபாடு கடல் பகுதியில் சத்தமாக அல்லது தொடர்ச்சியாக எழுப்பப்படும் ஒலிகள், பூகம்பம், கடல் ஒலிகள், சோனார் கருவிகள், எண்ணெய் பீப்பாய்கள் போன்றவற்றால் ஏற்படும் ஒலிகள் கடல் ஒலி மாசுபாட்டிற்கு காரணங்களாகும். இந்த ஒலி மாசுபாடு திமிங்கிலம், டால்பின் உள்ளிட்டவைகளில் பாதிப்பினை ஏற்படுத்துகின்றது. இனி கடல் மாசுபாடு கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி நாளை அறிவோம்.

0: நீதி.
1: மனிதம் என்பது எல்லா உயிரையும் சமமாக நினைப்பது. விலங்குகளையும் கடல் வாழ் உயிரினங்களையும் பற்றியும் சற்று சிந்திப்போம். சுற்றுச்சூழலை காப்போம்.
2: இடம்பெற்றது சூழல் அறிவு.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 25 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 15.8 மில்லி மீட்டர். ஈரப்பதம் 100%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 25.6 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 19 மில்லி மீட்டர். ஈரப்பதம் 93%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை மாலை அல்லது இரவில் சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் ரசிக்கலாம் புத்தம் புது காலை.

0: ஒலிக்கும் இந்த நேரம் 7 மணி. சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வோம். இந்த சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி
1: ஒரு நண்பர்.
0: இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்

சத்தியாகிரகம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. என்னுடைய நிலைமை சரியானதே என்பதை என் நண்பர்கள் எல்லோருமே ஒப்புக்கொள்ளும்படி செய்ய என்னால் அப்பொழுதும் முடியவில்லை என்பதை அறிவேன். இப்பிரச்சனை மிகவும் நுட்பமானது. இதில் கருத்து வேற்றுமை இருந்துதான் தீரும். ஆகையால் அகிம்சையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அதை அனுசரிக்க தீவிரமாக முயன்று வருபவர்களுக்கும் என்னால் என்ற அளவு தெளிவாக என்னுடைய வாதங்களை எடுத்து கூறினேன். சத்தியத்தின் பக்தர் சம்பிரதாயம் என்பதற்காக எதையும் செய்துவிட முடியாது. தாம் திருத்தப்படுவதற்கு அவர் எப்பொழுதும்

தயாராக இருக்க வேண்டும். தாம் செய்தது தவறானது என்பதை கண்டுகொள்ளும்போது என்ன நேருவதாயினும் பொருட்படுத்தாது அதை ஒப்புக்கொண்டு அதற்கு பரிகாரம் தேட வேண்டும். இவ்விதம் கடமை என்று கருதியதனால் போரில் நான் கலந்து கொண்டேன். ஆயினும் அதில் நான் நேரடியாக ஈடுபட முடியாது போயிற்று. அதோடு அந்த நெருக்கடியான நிலைமையிலும் கூட ஒரு குட்டி சத்தியாகிரகம் என்று சொல்லக்கூடியதையும் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது.

சரியான நிலைமையிலும் கூட ஒரு குட்டி சத்தியாகிரகம் என்று சொல்லக்கூடியதையும் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. எங்கள் பெயர்கள் அங்கீகரிக்கப்பட்டு பதிவானவுடன் எங்களுக்கு பயிற்சி அளிப்பதை கவனிப்பதற்காக ஓர் அதிகாரியும் நியமிக்கப்பட்டார். இந்த அதிகாரி பயிற்சி சம்பந்தமான விஷயங்களில் மட்டுமே எங்களுக்கு தலைவர் என்றும், மற்ற விஷயங்களிலெல்லாம் அப்படைக்கு நானே தலைவர் என்றும், அதனுடைய உள்கட்டு திட்டங்களை பொறுத்தவரை எனக்கே நேரடியான பொறுப்பு உண்டு என்றும் நாங்கள் எல்லோரும் எண்ணியிருந்தோம். அதாவது அந்த அதிகாரி இப்படை விஷயத்தில் என் மூலமே எதையும் செய்ய வேண்டும் என்று கருதினோம். ஆனால் இந்த பிரமை இருந்து வர அந்த அதிகாரி ஆரம்பத்திலிருந்தே விட்டு வைக்கவில்லை. ஸ்ரீ சோராப்ஜி அட்டாஜனியா மிக்க புத்தி கூர்மை உள்ளவர். அவர் என்னை எச்சரிக்கை செய்தார், அந்த ஆசாமி விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருங்கள், நம்மீது ஆதிக்கம் செலுத்த அவர் விரும்புகிறார் என்று தோன்றுகிறது. அவர் கட்டளையை ஏற்று நடக்க நாங்கள் தயாராக இல்லை. நமக்கு போதிப்பவர் என்று அவரை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார். ஆனால் நமக்கு போதிப்பதற்கு என்று அவர் நியமித்திருக்கும் இளைஞர்கள் கூட நமக்கு தங்கள் எஜமானர்களாக வந்திருப்பதாக எண்ணிக்கொள்கின்றனர் என்றார் அவர். அந்த இளைஞர்கள் ஆக்ஸ்போர்டு மாணவர்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருந்தனர். அந்த தலைமை அதிகாரி அவர்களை எங்கள் படைப்பிரிவின் தலைவர்களாக நியமித்தார். தலைமை அதிகாரியின் மிதமிஞ்சிய செய்கைகளை நானும் கவனிக்காமல் இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சோராப்ஜியுடன் கூறி அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் அவர் எளிதில் சமாதானமடைந்து விடுகிறவர் அல்ல. நீங்கள் எல்லோரையும் நம்பிவிடுகிறீர்கள். இவர்கள் பசப்பு பேச்சினால் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். ஏமாற்றி விட்டார்கள் என்பது கடைசியாக உங்களுக்கு தெரியும் போது சத்தியாகிரகம் செய்யும்படி எங்களிடம் கூறுவீர்கள். இவ்விதம் நீங்கள் துன்பப்படுவதோடு உங்களோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் துன்பப்பட நேரும் என்று அவர் சிரித்து கொண்டே சொன்னார். நீங்கள் என்னுடன் சேர்ந்து விட்ட பிறகு துன்பத்தை தவிர வேறு எதை எதிர்பார்க்கிறீர்கள்? சத்தியாகிரகி ஏமாற்றப்படவே பிறந்திருக்கிறான். இப்பிரதம அதிகாரி நம்மை ஏமாற்றட்டும். ஏய்ப்பவனே முடிவில் ஏமாற்றப்படுகிறான் என்று உங்களுக்கு எத்தனையோ முறை நான் சொல்லவில்லையா என்றேன். சோராப்ஜி உடனே உரக்க சிரித்தார். அப்படியானால் சரி, தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வாருங்கள். என்றாவது ஒரு நாள் நீங்கள் சத்தியாகிரகத்திலேயே மரணமடைவீர்கள். அப்பொழுது எங்களைப் போன்ற அப்பாவிகளையும் உங்களுக்கு பின்னால் இழுத்து கொண்டு போவீர்கள் என்றார்.

0: பாரதி. இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த பாடலை கேட்டோம். இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
2: ராமனோடு உடன் பிறந்தவர்கள் மூவர் என்பது உலக பிரசித்தம். ராமசரிதம் எழுதிய கம்பன் இம்மூவர் தவிர வேறு மூவரையும் தன் உடன் பிறந்தோராக ராமன் கொண்டு அருளினார் என்று கூறினன். பிறர் கூறிய மூவராவர் குகன், சுக்ரீவன், விபீஷணன் என்பார். குகன் வேற்றுவ மரபினன், சுக்ரீவன் குரங்கினத்து அரசன், விபீஷணன் அரக்கர்களின் தலைவன். இன்னோருடைய நிலைமைகளை நோக்கும்போது பிறப்பு எவ்வகை வேறுபாடுகளாயும் கருதாது குணம் மேம்பாடு ஒன்றையே கருதி ராமபிரான் தோழமை பூண்டருளினான் என்பது நமக்கு நன்கு விளங்கும். அவனது நல்ல குணம் இங்கு இனிது புலப்படுகிறது. நினைவரும் குணம் கொடன்றோ ராமன் மேலிருந்த காதல் என்றனன். கம்பனும் இக்காலத்தே பெருநோக்க கொள்ளப்படும் சர்வஜீவ சகோதரத்துவம் என்னும் உயரிய கொள்கையை கம்பனும் தனது திருமணத்தால் கூர்ந்து உணர்ந்துள்ளான் என்பதை என்னும் தோறும் நாம் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறோம். உடன் பிறந்த மூவருள் இலக்குமணனுக்கே தனித்த சிறப்பு ஒன்று உள்ளது. இவனே தன் காலம் அனைத்தையும் ராமனோடு உடன் கழித்தவன். பிள்ளை பருவம் முதல் கொண்டே இருவரும் ஒன்றாக ஓடியாடி திரிந்தவர்கள். கம்பனும் மழிதவள் பொழில்களும் வாவியும் மருவி நெய்குழலும் பிழையனே நிலைத்திரிவார் என்று கூறுகின்றார். 14 காலம் இருவரும் வனப்பிரதேசங்களிலே பகையவர்களுக்கிடையில் அவர்களோடு போராடி வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். ராமன் துன்புற்று வருந்தும் நிலைகளிலெல்லாம் லக்குமணும் உடனிருந்து அத்துன்பத்தில் தானும் உழந்திருக்கின்றான். எல்லையற்ற இடர்களை எல்லாம் இருவரும் சமமாக அனுபவித்திருக்கிறார்கள். ராமன் பொருட்டாகவே இவ்விடர்களையெல்லாம் இலக்குமணன் ஏற்றனன் அன்றி தன் பொருட்டன்று. உத்தம உடன்பிறப்பிற்கு லட்சியமாகவும் மேல்வரம்பாகவும் இலக்குமணன் அமர்ந்துள்ளான் என்பது தெளியது. உடன்பிறப்பிற்கு உத்தம லட்சியம் நமது பண்டைய நூல்களிலே பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அரசன் உவாத்தியான் தாய் தந்தை தம்முன் நிகரில் குறவராய் வைவர் இவ்விருவரை தேவரைப் போல தொழுதெழுது என்பதே யாவரும் கண்ட நெறி என்பது ஆசாரக்கோவை. இங்கே தமையனை ஐங்குறவர்களில் ஒருவனாக எண்ணுவதும் அவனை தெய்வத்தை போல தொழுது ஒழுகுக என்று கூறுவதும் கவனிக்கத்தக்கன. எழுக என்று செய்யுளில் வந்தது உபலட்சணமாக ஒழுகுதலை குறித்து என்று கொள்ளுதல் தகுதி. இந்த லட்சியத்திற்கு தானும் இணங்க ஒழுகுதல் அரியதொரு காரியமாம். ஆனால் இலக்கமணனது ஒழுக்கத்தை நோக்குங்கால் இந்த லட்சியத்தை கடந்து சென்று இதனாலும் எட்டுதற்கு அரியதோர் லட்சியத்தை உடையவனாக விளங்குகின்றான். இலக்கமணனது அன்பின் தரத்தை எடுத்துக்கொள்வோம். பொதுவாக ஒருவன் கொள்ளும் அன்பு அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனை எதிர்நோக்கி இருக்கும். இலக்கமணனிடம் நாம் காணும் அன்பே இத்தன்மையை தன்று அவனது மனம் ராமன் மீது கொண்ட அன்பினாகவே இழைக்கப்பட்டதென்றே சொல்லத்தக்கது. அன்பின் பேரல்லையாகிய காதலன் காதலிகளது அன்பே அவனது அன்போடு ஒப்பிடத்தக்கது. காதலனுக்கும் காதலிக்கும் வாழ்வு ஒன்று. ஒருவரின்றி மற்றவர் இல்லை. ஒருவரது பிரிவு மற்றவரது மரணம். ஒருவரது முன்னிலையில் இருவது மற்றவருக்கு எல்லையற்ற இன்பம். இக்கருத்து நீளே எனினும் உள மீனும் நீளமும் பாருள எனினும் உள யாவும் பார்ப்புரின் நாருள தனுவுமாய் நானும் தீதையும் ஆருளரெனினும் உலேம் அருள்வாய் என்றான் என இலக்குமணன் கூறுவதிலே வெளிப்படுகிறது. ராமனுக்கு இத்தகைய பெரும் பங்களிப்பை நல்கிய பெருவீரன் இலக்குமணனே இன்றெடுத்த சுமித்ரா தேவிக்கு எத்தனை இனியன் என்பதை கூறவும் வேண்டுமோ.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டு பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரஷ்ய தொழில்துறை அமைச்சர் திரு அண்டன் அலிகானோவுடன் இணைந்து நடைபெற்ற வர்த்தக ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வரும் 2030 ஆண்டிற்குள் இருதரப்பு முதலீடுகள் 50 பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் வகையில் இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர்வாழ் உயிரினங்கள், காய்கறிகள், காபி, தேநீர், மசாலா பொருட்கள் உள்ளிட்ட அந்நாட்டிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி கணிசமாக அளவில் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மேம்பட்ட உற்பத்தி, எரிசக்தி, சுரங்கம், ரயில்வே மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருந்து துறை, தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சேவைகள், பொறியியல் மற்றும் ரயில்வே ஆகிய துறைகளில் இந்திய முதலீட்டை அதிகரிக்க ரஷ்யா உதவிட வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். 2 நாள் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்த உச்சிமாநாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு, நீடித்த வளர்ச்சி, சர்வதேச புவிசார் விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி நிதிசார் சேவைகளின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் நிதிசார் தொழில்நுட்ப சேவைகள் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார். முன்னதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா மற்றும் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் காந்தா பாண்டே ஆகியோர் வங்கி மற்றும் நிதிச்சந்தைகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அரசின் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவு செய்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கை புனரமைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நிலத்தடி நீர் மேலாண்மை, வெள்ளத்தடுப்பு, நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அரசின் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்த நடவடிக்கைகள் திரைப்பட தயாரிப்பாளர்களை திரைப்பட திருட்டு போன்ற

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி

0: சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்க உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நாளில் உரையாற்றிய அவர், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் 20 லட்சம் தொழில்முறை நிபுணர்களை உருவாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். 2019 ஆம் ஆண்டில் காஷ்மீரில் திரைப்பட படப்பிடிப்பு நடத்தவும் தயாரிக்கவும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் வகையில் இந்த திரைப்பட விழா அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஜம்மு காஷ்மீர் அரசிற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் சிறப்பு பிரிவில் தஸ்ரூப்தார் என்ற திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் டாக்டர் எல் முருகன் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் உள்ளூர் கலாச்சாரத்துடன் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவில் நீண்டகாலம் தங்கும் வகையில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதற்கான தொகுப்பை வடிவமைக்க வேண்டும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சிட்காகன் காட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். நந்தேத் போக்கர் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர், 12க்கும் அதிகமான மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். தெற்கு புக்காவ் நகரில் அமைந்துள்ள வீடுகளில் ஏற்பட்ட தீ படிப்படியாக அருகிலிருந்த பள்ளிகளுக்கும் பரவியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கட், கடலோர ஆந்திர பிரதேசம், ஒடிஷா ஆகிய இடங்களில் ஓரிரு பகுதிகளில் இந்த கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா, உத்தராகண்ட், சிக்கிம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 23-21, 23-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென்சிங்கை வென்றார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு. புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: பாசிவ் ஸ்மோக்கிங்லயும் ரிஸ்க் இஸ் ஆஸ் மச் தி சேம் ஆஸ் அ ஸ்மோக்கர். பட் அவங்களுக்கு அதான் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இங்கே தான் அவேர்னஸ் எல்லாம். ஸோ யூ ஹாவ் டு இன்ஸ்டில் அவேர்னஸ் இன் தி சிஸ்டம், நம்ம சிஸ்டம்லேயே. ஸோ தட் பீப்புள் ஷுட் நோ தட் பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஆஸ் பேட் அஸ் ஆக்டிவ் ஸ்மோக்கிங். அண்ட் அவங்களுக்கும் அதே ரிஸ்க். அவங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது தே ஷுட் ஆல்சோ கோ அண்ட் சீக் அ டாக்டர்ஸ் ஹெல்ப்ன்றது அவங்களுக்கு. ஸோ தட்ஸ் வை யூ அவேர்னஸ் எவ்ரி திங். ஆமாம், சர்டன் ஒவ்வொரு ட்ரக்குக்குமே டாக்ஸிட்டி இருக்குது. சர்டன் ட்ரக்ஸ் கேன் அஃபெக்ட் சர்டன் சிஸ்டம்ஸ் இன் யோர் பாடி. அந்த பாராசிட்டமாலே கேன் பி நெஃப்ரோ டாக்ஸிக், இட் கேன் அஃபெக்ட் யுவர் கிட்னிஸ். ஐ மீன் இஃப் யுவர் கிட்னிஸ் ஆர் ஆல்ரெடி காம்ப்ரமைஸ்ட் யூ கேன் கெட் ஈஸிலி அஃபெக்டட். அண்ட் ஈவன் இஃப் யுர் கிட்னிஸ் ஆர் நார்மல் ஆன் த லாங் ரன் யூ கேன் ஸ்டில் கெட் எஃபெக்ட். அதனால தான் எந்த ட்ரக்குமே எல்லாம் ஸ்பொராடிக்காக தானே கொடுப்போம். வி டோன்ட் கிவ் லாங் டேர்ம். லாங் டேர்ம் வந்து சில ட்ரக்ஸ் லைக் ஸ்டெராய்ட்ஸ் ஃபார் சர்டன் இண்டிகேஷன்ஸ் வி கிவ். அப்போ கூட எல்லாமே இட்ஸ் கெப்ட் அண்ட் அ க்ளோஸ் மானிட்டர் ஃபார் பிளட் சுகர்ஸ், இது அது என்ன மாதிரி அந்த மெட்டபாலிக் டிரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகலாமா, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் கொடுப்போம். ஃபாலோ பண்ணி ஒரு கட்டத்தில் அதுக்கு மேலே டேஞ்சர் லெவல்ஸ் மேலே போகுது அப்படின்னா யூ ஹேவ் டு டேப் த டோஸ் அண்ட் மேபி ஈவன் மாடிஃபை. சிம்டம்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சைட் வேர் இட் அக்கர்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லங் கேன்சர், லங் வந்து யூ நோ, ஸோ ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரலாம், காஃப் வரலாம், அந்த காஃபில் ரத்தம் வரலாம், இல்லை ப்ளூரிட்டிக் பெயின்னு சொல்லுவோம், செஸ்ட் பெயின், சைடில் செஸ்ட் வலி, இந்த லங்ஸ் இருக்கிற இடத்துல சைடில் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ் ரிலேட்டட் டு ப்ரைமர்லி. பட் லங்ஸ்லேருந்து ஆல்ரெடி பரவி பிரெயினுக்கு போகலாம், போனுக்கு போகலாம்னா அந்த சிம்டம்ஸும் வரும். ஸோ யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தேட் ஆல்சோ. ஸோ ப்ரைமரி சிம்டம்ஸும் இருக்கலாம், தட் இஸ் சிம்டம்ஸ் அரைசிங் ஃப்ரம் த ப்ரைமரி டிசீஸ் விச் இஸ் லங் கேன்சர். ஆல்சோ சிம்டம்ஸ் அரைசிங் ஃப்ரம் த மெட்டாஸ்டாட்டிக் சைட்ஸ். இப்போ எலும்புக்கு, முதுகு எலும்புக்கு போயிருக்குன்னா உங்களுக்கு யூனோ ஹவு இம்பார்ட்டண்ட் ஆர் ஸ்பைனல் கார்டு இஸ். ஃபஸ்ட்டு வலின்னு ஆரம்பிக்கும், ட்ரீட்மே பண்ணல அப்படின்னா அது பரவிட்டே உள்ளே போய் ஸ்பைனல் கார்டை டச் ஆச்சுன்னா தென் யூ கேன் ஈவன் லேண்ட் அப் வித் பேராலிசிஸ். டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல். ரெண்டு கையும் உழலாம், ரெண்டு காலும் உழலாம், இல்லை கை ரெண்டும் கால் ரெண்டுமே உழலாம், குவாட்ரிப்ளீஜியான்னு சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி எனி திங், இட் ஆல் டிபெண்ட்ஸ். அதே மாதிரி பிரெயின் மெட்டாஸ்டேசிஸ் பிரெயினுக்கு பரவிடுச்சுன்னா பிரெயின் ரிலேட்டட் சிம்டம்ஸ், தலைவலி, வாமிட்டிங்கு, தலை சுற்றுறது, வலிப்பு, கன்வல்ஷன்ஸ், ஆல் தட் கேன் ஹேப்பன். எந்த ஒரு பேஷண்ட்டும் ஒரு ட்ரீட்மெண்ட்டை அணுகாமல் டாக்டர்கிட்ட வராமல் அவங்களா விட்டு இது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி தான் அட்வான்ஸ்டாக வரும். பட் ப்ரைமரிலேருந்து வர்றது அதான் அந்த காஃப், அன்ரிலென்டிங் காஃப் ஆர் எனி செஸ்ட் பெயின். நீங்கள் நார்மலாக போய் ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறீங்க, ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்களோ, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, சரியாயிரும். ஒரு ரெண்டு டோஸோ மூணு டோஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, சரியாயிரும். பட் அது கொடுத்தும் ஒரு மாதம், ஒன்றரை மாதம், ரெண்டு மாதம் சரியே ஆகலை, அன்ரிலென்டிங் டு இந்த நார்மல் ட்ரீட்மெண்ட். யூ ஹவ் டு பி அவேர் அண்ட் வெரி கேர்ஃபுல், கோ அண்ட் சீக் மெடிக்கல் ஹெல்ப். அப்போ தான் ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ்லேயாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ யூ கேன் ப்ரிவென்ட் ஃபர்தர் ப்ரொக்ரெஷன் ஆஃப் டிசீஸ். லங் கேன்சர் ஹேஸ் தி ஹையஸ்ட் டெத் ரேட்டு, ஃபாலோட் க்ளோஸ்லி பை ஸ்டொமக் கேன்சர்ஸ், கொலோரெக்டல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் இன் விமன். ஸோ டெத் ரேட்டுன்றது இட்ஸ் ஆக்சுவலி ரிலேட்டட் டு த டிசீஸ் ப்ரொக்ரெஷன் தான். ஸோ மோர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரஸ்ட் கேன்சர் அண்ட் லங் கேன்சர் கம்பேர் பண்ணி, ஹெட் ஆன் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வித் பிரஸ்ட் கேன்சர் வித் அட்வான்ஸ்ட் பயங்கர மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ், இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஏர்லி லங் கேன்சர் டிசீஸ். ஸோ டெத் ரேட் வில் பி ஹையர் ஃபார் த பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட் விச் இஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் டு வேரியஸ் சைட்ஸ். வேற இந்த லங் கேன்சர் பேஷண்ட்டில் லங்கில் மட்டும்தான் இருக்குது ஏர்லி ஸ்டேஜ் நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்க. சான்சஸ் ஆஃப் திஸ் பேஷண்ட் டயிங் ஆஃப் த டிசீஸ் இஸ் வெரி லோ. புரியுதா? ஸோ தட் இஸ் டிரெக்ட்லி ரிலேட்டட் டு தி ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் அட் டை.
0: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இந்த ஒரு தகவல்.
2: ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், மனித உறவுகள் பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸு பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள

0: போய் சட்டையை கட்டி மாட்டிவிட்டு குளிச்சுவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம், அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான். மறுபடியும் அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமா? நான் மகன், இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா $10 அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ், எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டான் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான். அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமா பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா உனக்கு $10? பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு 1 மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ என் கூட 1 மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான். அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோடு விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன். நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னானான்.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். மூத்த தலைமுறையின் கனவுகளையும் வரும் சந்ததியின் அடித்தளத்தையும் கொண்டவர்கள் இன்றைய குழந்தைகள். அவர்களுக்கு நல்லவற்றை போதிப்பது நமது கடமை அல்லவா?

0: ஜெயச்சந்திரன் கார்த்திக் ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் கிரீடம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: புத்தம்பது காலையில் இனி உலா வருவது உங்கள் கவனத்திற்கு.
5: வினோபா பாவே பிறந்த தின சிட்டுரை. ஆச்சாரியா வினோபா பாவே செப்டம்பர் 11 1895 அன்று பிறந்தார். பிறந்த இடம் காகோடே, மகாராஷ்டிரா. இவரது இயற்பெயர் விநாயக் நரஹரி பாவே. இவர் மகாத்மா காந்தியின் ஆன்மீக வாரிசாக கருதப்படுகிறார். ஏழை எளிய மக்களுக்காக நிலங்களை தானமாக பெற்று வழங்கிய பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வினோபா பாவே. இவர் மறைந்த தினம் 1982 நவம்பர் 15. இந்தியாவில் பெருநில உரிமையாளர்கள் நிலம் இல்லாதோருக்கு தானாக முன்வந்து நிலம் கொடையாக அளித்தலை 1951 வினோபா பாவே தொடங்கினார். இதுதான் பூமிதான இயக்கம். வினோபா பாவே இந்தியாவெங்கும் பயணம் செய்து நிலக்கொடை இயக்கத்துக்காக பிரச்சாரம் செய்தார். அவருடைய சர்வோதயா ஆசிரமம் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தியது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இவ்வியக்கத்தால் கொடையாக சேகரிக்கப்பட்டன. 13 ஆண்டுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடைபயணமாகவே வந்து 2,95,054 ஏக்கர் நிலத்தை இயக்கத்திற்காக தானமாக பெற்றார் வினோபா பாவே. இவரது மிகச்சிறந்த தேசிய சேவைகளை பாராட்டி அவரது மறைவுக்கு பின் 1983 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மகாத்மா காந்தி

0: காந்தியின் வாழ்க்கையில் காணப்படும் முக்கியமான மனிதர்களில் ஒருவர் வினோபா பாவே. போராட்டமே வாழ்க்கையாக இருந்த வேளையில் அறத்துக்காகவும் மனித உரிமைக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இவர். வினோபாபாவின் பெற்றோர் நரஹர சம்புராவ், ருக்மணி தேவி. இவரின் சகோதரர்கள் பாலகிருஷ்ணா பாவே, சிவாஜி பாவே. இருவரும் சமூக சேவகர்கள். வினோபா பாவே சிறந்த இந்து ஆன்மீக போதகர், இந்திய விடுதலை போராளியும் ஆவார். வினோபா பாவே 8 மொழிகளை கற்று அந்தந்த ஊரின் மக்களின் மொழியில் உரையாடி பங்காற்றினார். மொத்தமாக அவர் வாழ்நாளில் 1.5 லட்சம் கிராமங்களில் 40 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பெறப்பட்டு இருந்தது. இதில் பீகாரில் ராஜேந்திர பிரசாத்தின் வேண்டுகோளுக்கிணங்க பூமிதான இயக்கம் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. பகவத்கீதை என்பது இந்து சமயத்தினரின் முக்கிய நூல்களுள் ஒன்றாகும். மகாபாரதத்தில் நடைபெறும் குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ணர் தர்மத்திற்காக போரிடும் பொழுது உறவு முறைகள் குறுக்கிடக்கூடாது என்பது குறித்து விளக்கினார். அந்த விளக்கத்தில் தத்துவங்கள், யோகங்கள் போன்றவை பற்றியும் தெரிவித்த பகவத்கீதைக்கு வினோபா பாவே உரை எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வினோபா பாவே பிறந்த தினமான இன்று அவரை நினைவில் கொள்வோம்.
1: புலா வந்தது உங்கள் கவனத்திற்கு.

0: நகர்வலம். தமிழ்நாடு அரசின் ஸ்மார்ட் செயலி.
1: நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஸ்மார்ட் போன்களின் மூலமாக மக்களுக்கு தேவையான அரசு சேவைகளை அவர்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு பல்வேறு ஸ்மார்ட் செயலிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த செயலிகள் பொதுமக்களின் வசதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் மற்றும் விவசாய மேம்பாட்டிற்காகவும் டிஜிட்டல் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன கைபேசி செயலிகளாகும். மொழிகளை கற்கவும் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளவும் தமிழ்நாடு அரசின் கல்வி செயலிகள் பெருமளவில் உதவுகின்றன. காவல் உதவி செயலி பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக தமிழ்நாடு காவல்துறை வழங்கும் முக்கியமான செயலியாகும். விவசாயிகளின் நலனுக்காக தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரண்டு மொழிகளில் உழவன் செயலி செயல்படுகிறது. அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லாமல் வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றிதழ் போன்றவற்றை பெற ஈ சேவை செயலிகள் உதவுகின்றன. பொதுமக்கள் தங்களின் குறைகளை நேரடியாக அரசிடம் தெரிவித்து மனுக்களின் நிலையை அறிந்து கொள்ள முதல்வரின் முகவரி செயலி உதவுகிறது. இந்த செயலிகள் லஞ்சம் மற்றும் காலதாமதத்தை தவிர்த்து வெளிப்படையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கின்றன. இந்த வரிசையில் டிஎன் ஸ்மார்ட் செயலியை தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி தமிழக அரசின் இயற்கை பேரிடர் முன்னெச்சரிக்கைகள் மற்றும் வானிலை தகவல்களை உடனுக்குடன் வழங்க உருவாக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ செயலியாகும். இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே எச்சரித்து மனித உயிர்களை காக்க டிஎன் ஸ்மார்ட் செயலி பெரிதும் உதவுகிறது. இது புயல், கனமழை, வெள்ளம் போன்ற பேரிடர் ஆபத்துகளை முன்கூட்டியே கணிக்க உதவுகிறது. பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் எச்சரிக்கை தகவல்களை அனுப்பவும் இது பயன்படுகிறது. இதன் மூலம் உங்கள் பகுதிக்கான தற்போதைய வானிலை நிலவரம் மற்றும் மழை அளவு பற்றிய விவரங்களை அறியலாம். தீவிர வானிலை மாற்றங்களின் போது வெவ்வேறு விதமான ஒலி எச்சரிக்கைகள் மூலம் எச்சரிக்கைகளையும் பெறலாம். உங்கள் இருப்பிடத்தின் அடிப்படையில் வெள்ள அபாயம் குறித்த தகவல்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இந்த செயலி உதவுகிறது. இதை தவிர பேரிடர் காலங்களில் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து பொதுமக்கள் மீட்பு பணிகளில் உதவ இந்த செயலி பயனளிக்கிறது. வெள்ள காலங்களில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றிய வழிகாட்டுதல்களையும் இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம். ஸ்மார்ட் செயலிகள் மூலம் நீண்ட வரிசையில் நிற்பதும் அரசு அலுவலகங்களுக்கு அலைவதும் குறைகிறது. விபத்து அல்லது ஆபத்து காலங்களில் உடனுக்குடன் அவசர உதவிகள் கிடைக்கின்றன. இடைத்தரகர்கள் இல்லாமல் மக்கள் தங்களுக்குரிய பலன்களை நேரடியாக பெற முடிகிறது. தமிழ்நாடு அரசின் ஸ்மார்ட் செயலிகள் நிர்வாகத்தை மக்களின் கைகளிலேயே கொண்டு சேர்த்துள்ளன. இத்தகைய டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை மக்கள் சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது மிக வேகமான வளர்ச்சியை நோக்கிய டிஜிட்டல் தமிழ்நாடு சாத்தியமாகும் என்பதில் ஐயமில்லை.
0: தமிழ்நாடு அரசின் ஸ்மார்ட் செயலி எழுதியவர் எஸ் அனீஷ், குரல் வண்ணம் விஜய்.
2: இடம்பெற்றது நகர்வலம்.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
3: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
3: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
4: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
3: விண்ணப்ப

0: கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: புத்தம்புது காலையில் இனிய திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: கற்றல் என்பது தொடர் நிகழ்வு.
1: கற்றுக் கொடுக்க மனிதர் தான் வேண்டும் என்றில்லை.
0: உலகில் ஒவ்வொரு நொடியும் நமக்கான பாடம் உள்ளது. மேலும் தகவல்களோடு மடல் மாணிக்கம் இப்போது.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள ராஜசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மாதா பிதா குரு தெய்வம் பாங்க. நம்முடைய ஆசான்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில மூன்றாம் இடம். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு முதல் இரண்டு இடங்கள். நம்மை நல்லபடியாக வளர்க்கும் வழி நடத்தும் ஆசிரிய பெருமக்களுக்கு மூன்றாம் இடம். நாம் வணங்கும் கடவுளுக்கு நான்காம் இடம். எந்த இடங்கிறது முக்கியமல்ல, எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த காலத்தில் குருகுல படிப்பும்பாங்க. குருகுலங்களில் பாடம் படித்து வாழ்க்கையை படித்து குருவுக்கு சேவகம் செய்து வளர்ந்தவர்கள் நல்லபடியாக தான் இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அடித்து வளர்க்கப்பட்ட காலம் அது. குருவுக்கு எல்லா உரிமையும் உண்டு அந்த காலத்தில். இந்த காலத்தில் இந்த உரிமையை பெற்ற அப்பாவுக்கு கூட குழந்தைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள் ஏதாவது சொன்னாலே மேலே கீழே பார்க்குற பிள்ளைகளை நாம் இப்போ பார்க்குறோம். ராஜசேகரன் சார் ஒத்துக்குப்பீங்க. எப்படி இருந்தாலும் யாராவது ஒரு குருநாதர் வீட்டிலையோ பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலோ நாம் பணி செய்யும் அலுவலகத்திலேயோ இருக்கணும். அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு நமது வாழ்க்கைக்கு உதவும். எல்லாரும் எல்லாத்த பற்றியும் யாருடைய உதவியும் இல்லாமல் தெரிஞ்சிக்க முடியாது. நமது தொழிலான விவசாயத்திலேயே பாருங்க, டெல்டாவில் நெல் சாகுபடி, குறுவை, தாளடி, நவரை, அப்புறம் ஒருபோக சாகுபடியான சம்பா பருவங்களில் நெல் சாகுபடி செய்யப்படுது. இதுவே மற்ற பகுதிகளில் மாறுபடுது.
4: கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் முக்கியமான பயிர் நெற்பயிர். அங்கே முதல் பருவம் கன்னிப்பூ. ஜூன் முதல் செப்டம்பர் வரையுள்ள பருவம் கன்னிப்பூ பருவம். அடுத்த பருவம் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரையிலான பருவம். இதற்கு கும்பப்பூ பருவ நெல் சாகுபடின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இரு மேடுகளுக்கிடையில் அல்லது இரு மலைகளுக்கிடையில் பயிரிடப்படும் முறை, ஏலா என்ற சாகுபடி முறை. இதையெல்லாம் நாமளே எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாத்தியார்கள் தேவை. ராஜசேகரன் சார், நெல் சாகுபடியிலேயே இப்போ பல்வேறு முறைகள் கையாளப்படுது. நடவு இயந்திரம் மூலம் நடவு செய்வது, நேரடி நெல் விதைப்பு, விதைப்பு கருவியை பயன்படுத்தும் முறை, திருந்திய நெல் சாகுபடி, சாதாரணமாக நாற்று விட்டு நடவு போடும் முறைன்னு நிறைய புது புது நுட்பங்கள் கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் யாரையாவது நாம் குருநாதராக வச்சுக்கணும். அந்த குருநாதர் விஞ்ஞானியாக இருக்கலாம், விரிவாக்க அலுவலராக இருக்கலாம், சக விவசாயியாக கூட இருக்கலாம். எப்படியாவது புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொழிலில் நாலு காசு பார்க்க முயற்சி செய்யணும். அதே போல் அந்த காலத்திலிருந்தே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியை ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடி நமது ஆசிரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்கிற மாதிரி நமக்கு உதவி செய்யும் அனைத்து பெருமக்களையும் ஆசானாக கருதி மரியாதை செய்வோம், மதிப்பு கொடுப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கினார் வி. சரவணன் அவர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 8:30
1: கணபதி உலா,
0: குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை, வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில், சித்திரம்.
1: எழுதியவர் M.A. ராஜேந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை, தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன்.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: எத்தனை கானம் கேட்டீர்கள்? மீண்டும் 8:45 திரைகானத்தில் இனிய திரை இசை பாடல்களை கேட்கலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Shagun Chopra. The headlines. 18th BRICS summit to begin at Bharat Mandapam in New Delhi tomorrow. Russian President Vladimir Putin arrives in New Delhi to attend the summit. IMF describes India a key engine of global growth after the country's economy expanded 7.8% in first quarter of current fiscal. Trump administration proposes scrapping 60-day grace period for laid-off H-1B workers in US. National Testing Agency releases provisional answer keys for retest of English, Commerce and Sociology papers of UGC NET June 2026. And in cricket, India beat Bangladesh by 40 runs in

0: வேலாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.
1: எப்பா கணேசா என்ன

0: குறிஞ்சிப்பாடி பேரூருக்கு கிழக்க இருக்கக்கூடிய கஞ்சமநாதன் பேட்டை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம்.
1: விநாயகர் கோயில் மாதிரி இருக்குது.
0: விநாயகர் கோயில் தான்
1: வண்டி நிப்பாட்டு நான் இறங்கணும்.
0: சரி சரி சரி.
1: கோயிலுடைய அமைப்பு அருமையா இருக்குப்பா. எப்பா அந்த போர்ட படிய
0: வெற்றி தரும் வேலை விநாயகர்.
1: இந்த கஞ்சமநாதன் பேட்டையில இவ்வளவு பெரிய கோயிலா
0: கணபதிய? கருவறைக்கு மேல விமானம் வட்ட வடிவமா அழகிய சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கு பாத்தியா?
1: ஆமாப்பா, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு.
0: முன் மண்டபத்திற்கு மேல வலப்புறத்துல பாரு முருகன் வள்ளி தெய்வான இதனுடைய சிற்பங்களும், இடப்புறத்துல பாரு திருமாலு, நடுவுல வேலை விநாயகர், பூதகணவன் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு பாரு.
1: ஆமாப்பா, ஆலயத்தை சுத்தி மரம் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு மரம் கொஞ்சம் தள்ளி இருக்குப்பா, ஏதோ தாணி மரம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விருட்சத்துல அடியில வந்து தீபம் ஏத்தி வழிபடுவாங்க போல இருக்கு.
0: ஆமா ஆமா, கஞ்சமநாதன் பேட்டை கோயில் தீர்த்தம், தாமரை தடாகம், மூர்த்தி வேலை விநாயகர், விருட்சம், தாணி மரம், இதெல்லாம் நம்ம வழிபட்டா நவகிரகத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும்பா.
1: அப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே நீ.
0: ஆமா ஆமா,
1: இந்த தாணி மரத்துக்கு அடியில சனீஸ்வர பகவான் சிலை கூட இருக்குப்பா. கணபதி, அருமையான கோயிலுக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்க? கணேச பெருமாள் தனி கோயில் கொண்டு அருள் புரிந்து வரும் பழம் பெருமை வாய்ந்த தலங்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணாம்பா.
0: ஆமா கணபதி, இந்த கோயில்ல வருஷம் வருஷம் உழவர் திருநாள்ல நடக்கும் பாரிவேட்டை அப்படின்ற திருவிழாவை கண்டுகளிக்க வேலனையும் வேலை விநாயகனையும் வனம் வந்து மனமுருகி வணங்கினா நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமாப்பா.
1: எப்ப அப்படி ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு போல இருக்குப்பா.
0: ஆமா ஆமா,
1: இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த விழாவெல்லாம் நடக்குமா?
0: ஆமா,
1: இந்த விழாவின் போது குறவன் குருத்தியாக வரும் அடியார்களிடம் ஆசிர்வாதம் பெற்றால் சகல செல்வங்களும் மழை போல பொழியுமாப்பா. அப்படி ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா.
0: ஆமா கணபதிய, குறிஞ்சி நில மக்களாகிய குறவர்களும் குற மகளிரும் தங்களுடைய இறைவனுடன் வருவதாக ஐதீகம் பாத.
1: ஓஹோ, அதனாலதான் இந்த ஊர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி அப்படிங்கிற பேர் வந்திருக்கோ.
0: ஆமா ஆமா ஆமா.
1: கணேசா, இந்த வேலை விநாயகர் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி வேலை வரும் விநாயகருமாக வேலை விநாயகராக இருவரும் சேர்ந்து ஊஞ்சலாடி அளவலாவி மகிழ்ந்து எல்லையில்லா பேர் ஆனந்தத்துடன் தங்களை நாடி வரும் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் கருணையுடன் வரங்களையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா. கணேசா, கோயில ஓரளவுக்கு எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டோம்.
0: ஆமா,
1: இப்ப நம்ம உள்ள போய் இப்ப வந்து அர்ச்சகர் வந்து பூஜை செய்ய போறாரு.
0: ஆமாதான், மணி சத்தம் கேக்குது.
1: ஆமாப்பா, என்னன்னு போய் கிட்ட இருந்து பாப்போமா?
2: ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை கோலம் ஏற்றிய நந்தி மகஞ்சனம் யானை குழந்தை சுந்தியில் வச்சிருப்படுகிறது.
0: கணபதி, கோயில் அர்ச்சகர் தீபாவளி காட்டுறாரு, கும்பிட்டுக்குப்பா. நீ என்னென்ன வேணும் எல்லாம் நடக்கும்.
1: நிச்சயமாப்பா,
0: அவங்களையும் கேப்போமா? நம்ம
1: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
0: சரி,
1: என்ன சொல்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி சரி சரி. ஐயா வணக்கம், விநாயகரை தரிசிக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலின் சிறப்புகளை பற்றி சொல்லுங்களேன்.
3: பெயர் சங்கர், கோயிலுடைய அர்ச்சகர். நான் இந்த கோயிலில் எனது தந்தையார் காலத்திலிருந்து பணிபுரிகிறேன். இந்த கோயிலில் சிறப்பு விசேஷமாக பொங்கல் திருநாள், கருநாள் திருநாள் அன்று பாரிவேட்டை திருநாளாக சிறப்பாக நடைபெற்று விட்டது. அதாவது திருமண ஆகாத பாரிவேட்டை திருவிழா கலந்து கொண்டால் திருமணம் ஆகின்றோம். சங்கரகர சதுர்த்தி விசேஷம் நடைபெறும். மலர்பலை சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் சிறப்பு அவசியம் நடைபெறும். முருகப்பெருமான கிருத்திகை விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறும். சஷ்டி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு, அடுத்து லட்சுமி நாராயண பெருமானுக்கு திருவோண நட்சத்திர சிறப்பு அவசியம் நடைபெறும். நம்பி வராங்க இந்த கோயிலுக்கு வேண்டுதல் நடைபெறும்.
1: எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி. என்ன மாதிரியே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் சில பேர்ட்ட அவங்க எதற்காக வந்தாங்க, அவங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களா, அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி இருக்கா, எல்லாத்தையும் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா.
0: அப்போ கணபதியா, நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் கேட்போம் நம்ம.
1: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
0: சரி ஐயா வணக்கம், வெற்றி தரும் வேலை விநாயகரின் சிறப்புகள், என்னென்ன நாட்கள்ல விசேஷம், இப்படி நிறைய செய்திகளை சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
4: வணக்கங்க ஐயா, பேர் சிவஞானம். நான் கயனாம்பேட்டை வேலை விநாயகர் கோயிலுடைய அறங்காக்குழு தலைவர்னா தான். இந்த கோயில் வந்து ஏற்கனவே 2007 திருப்பணி செஞ்சு கும்பாபிஷம் பண்ணோம் ஊர்காரங்களை வச்சுக்கிட்டு, மறுபடியும் இப்ப கும்பாபிஷம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கோயில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, விநாயகருக்கு நேர் எதற்க தானே மரம்னு ஒரு மரம் இருக்குங்க. அது சனீஸ்வர பகவானுடைய அவதார மரம்னு சொல்றாங்க. அதனால வந்து அஷ்டம சனி, அர்த்தாச சனி, ஏழரை சனி இது மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்து விளக்கு போட்டு விநாயகர்

0: பார்ப்பாங்க. அவங்க இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் ஒரு பிரதேச சிறப்புனாக்கா தானிய மரம் தான். அந்த மரத்தினுடைய கேட்டா காய் காக்காது, பூ பூக்காது, தானாவே தோன்றன மரம், அதான் தானிய மரம் சொல்லிட்டு அதுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காரு. சங்கடக சக்தி கருணாள் திருஷா பாரிவேட்டம் சொல்லிட்டு பொங்கல் இருந்து மூணாவது நாளுங்க. இந்த மூணாவது நாள்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாண தடைகள், இரண்டாவது வந்து சித்தபெருமன் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இங்க வந்து ஒரு முறம் ஒரு தொடப்பம் இத வச்சுக்கிட்டு அது மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து அவங்க வந்து தலையில அடிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி அடிச்சு போனாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து இங்க ஒரு பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. இப்படி இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு ரெண்டாண்டு காலமா அந்த மொடத்தால் தொடர்ந்து அடிக்கிறது ஊர் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திட்டு சாதாரணமா வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு போறாங்க. விநாயகருடைய அருளை பெற்று எல்லா வளமான வளமும் நீங்க பெறலாம். நன்றி, வணக்கம்.
1: கணேசா, பக்தர்கள் வந்திருக்காங்கல்ல நம்மள மாதிரியா?
2: ஆமா.
1: அவங்க மனசுல என்ன இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா. சில பேர் வேண்டுதலுக்கு வந்திருப்பாங்க,
1: சில பேர் வேண்டுதல் நிறைவேறி அந்த காணிக்கை செலுத்துறதுக்கும் வந்திருப்பாங்க.
2: ஆமா, அவங்களையும் கேட்போம் நாம.
1: நிச்சயமாப்பா.
3: நான் பிறந்து வளர்ந்த ஊர் கன்னியாமநாதன்பேட்டை. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த திருக்கோயில் நான் வந்து விநாயகருடைய பக்தராக இருந்து வருகிறேன். இந்த திருக்கோயில் பழமை வாய்ந்தது. விநாயகர் கோயில் என்றால் மூஞ்சூறு வாகனம் தான் இருக்கும். இந்த திருக்கோயில் மட்டும் நந்தி இருக்கிறோம். அந்த நந்தியை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் சோழர் காலத்து தஞ்சை பெருவுடையார் கோயில் நந்தி எப்படி இருக்கின்றதோ அதே முகபாவனையில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, நந்தி இங்கே விநாயகர் கோயில் அமைந்திருப்பது காரணம் சிவ வழிபாடாக ஆதிகாலத்தில் இருந்திருக்கிறது. கோயிலில் தென்மேற்கு மூலையில் தாமரை குளம் இருந்தது, பெரிய குளம். அடுத்தபடியாக நாவுக்கரசர் பெரிய புராணத்தில் வந்து திருவதியிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று நடராஜ பெருமானை பார்க்க வந்தார் என்று குறிப்பிருக்கிறது. வள்ளல் பெருமான் பண்டுட்டியில் இருந்து சிதம்பரம் வரும்போது இந்த வழியாகத்தான் வந்தார். இந்த திருக்கோயிலிலும் இந்த விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு தான் சிதம்பரம் நோக்கி செல்வார். அப்ப வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வந்து அப்படியே ஒரு நாடு விட்டு நாடு போய் வியாபாரம் செய்யும் போது கன்னியாமநாதன்பேட்டை வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது தாமரைக்குளம் அடர்ந்த காடு, பசுமையான இடம், திருடர்கள் இல்லாத, பயம் இல்லாத ஒரு இடமாக, அமைதியான இடமாக இருந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் இங்கு இரவில் வந்து இங்கு படுத்து இருந்து விட்டு தாமரைக்குளத்தில் குளித்து விட்டு காலையில் எழுந்து போவது வழக்கம். அப்படி போகின்ற காலத்தில் வந்தவர் தான் இந்த வேலன் என்ற ஒரு வியாபாரி. அப்படி வந்து இங்கு இரவில் தங்கி இருக்கும் போது நடுநிசையில் வந்து வேலா வேலா என்று அவருக்கு காதில் சத்தம் கேட்டது. எழும்பி பார்த்தார், நில வெளிச்சம். அங்கேயும் சுத்தி பார்த்தா யாருமே மனிதர்களே கிடையாது. ஒரே ஒரு புள்ளியா சாய்ந்து புதைந்தது போல இருந்தது. அந்த விநாயகரை எடுத்தார், அப்போதான் நான் தான் உன்னை அழைத்தேன் என்று அவருக்கு வாக்கு வந்தது. அது முதல் அவர் விநாயகர் மீது இருந்து இங்கேயே தங்கி முதன் முதலில் அவர் சிறு கோயிலாக கட்டினார். பின்னர் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிந்து அவரோடு ஆதரவு தந்து எல்லோரும் சேர்ந்து வழி வழியாக கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டு காலமாக வழிபட்டு வருகிறார்கள்.
4: என் பேர் தனலட்சுமி, வயசு 66. வேளம்பிள்ளையார் கோவிலில் 33 வருஷமா இங்க பெருக்கி தள்ளின்னு கூட்டின்னு கொண்டுன்னு எல்லாமே செஞ்சுன்னு இருக்கேன். இங்க எவ்வளோ பேர் வருஷத்துக்கு ஒரு 2000 பேராவது வேண்டிக்கின்னு போவாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குது. நல்ல அருள் கொடுக்கும் பிள்ளையாருங்க. எனக்கு என் குடும்பத்துக்கும் நல்லதே செஞ்சின்னு வராரு. எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வார். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப வராகி அம்மன் வேற வந்திருக்காங்க, சனி பகவான் வந்திருக்காரு, தானிய மாத்தீங்க. எல்லாமே நல்லதே நடக்குது. எல்லாரும் வாங்க, பிள்ளையார தரிசித்து போங்க. நன்றி, வணக்கம்.
5: என் பேரு கார்த்திகேயன், கன்னியாமநாதன்பேட்டை. இது வேளம்பிள்ளையார் கோவில் தோப்பு. வேள விநாயகர் சிறப்பான வேள விநாயகர், எந்த குறை வேண்டியதான் உடனடியாக சரி செய்வாரு. எங்க கோயிலுக்கு இன்னொரு வேண்டுகோள் ஒன்று இருக்கு, மக்களை எல்லாம் செய்யுங்க. கருணால் அன்னைக்கு இங்க பாரிவேட்டை நடக்கும். இது இந்த வருஷமா கொஞ்சம் சேர்ந்து நாங்க ஆசைப்படுறோம். இந்த கோயில் அந்த அளவுக்கு சிறப்பான கோயில், பழமை வாய்ந்த கோயில். வேண்டுதல் நடக்கும், எனக்கும் வேண்டுதல் நிறைய இருந்ததுங்க. எங்க போனா அந்த சாமி கும்பிடா நான் போக மாட்டேன். நினைச்ச காரியம் எனக்கு வெற்றி அடையும். முழு முதல் கடவுள் விநாயகர், அவர் தரிசித்து போனாலே எந்த காரியமும் வெற்றியோடு நடக்கும். நீங்களும் வாங்க, இந்த விநாயகரை வந்து வேண்டிட்டு போங்க, உங்களுக்கும் எல்லா பலனும் அளிப்பார். நன்றி, வணக்கம்.
6: என்னுடைய பெயர் பா கோவிந்தராசு. என்னுடைய ஊர் ஊத்தாங்கல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் எங்க ஊரு. பையனுக்கு வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாமே இருந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கு நான் நிறைய இடம் சொல்லி வச்சிருந்தேன். இங்க கன்னியாமநாதன்பேட்டை பக்கத்துல குறிஞ்சிப்படி பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல ஒரு கோயில் ஒன்னு இருக்குது, வேலை விநாயகர் கோயில்னு. நீங்க வாங்க, கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்னு சொன்னாரு. உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இந்த கோயிலையும் நிச்சயமா போகணும்னு நினைச்சுதான் நான் அந்த கோயிலுக்கு முதல் தடவையா வந்திருக்கிறோம். எப்படியும் வந்து எங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறும் நினைக்கிறேன். 700 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில்ங்கிறது வந்து தெரியாம இருந்தது. இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது. கோயிலுடைய அந்த மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னா அது வந்து மாவுகள்லயே கட்டப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. நிறைய மரங்கள், ரொம்ப பசுமையா இருந்த கோயில். இன்னைக்கு எல்லாம் காலப்போக்குல இல்லாம எல்லாம் மாறி வந்துருச்சு. தானி மரம் சொல்லிட்டு ஒரு 500 ஆண்டுகள் பழமையான ஒரு தானி மரம் இருக்குது.

0: கோயிலுடைய தலைவிருட்சமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த தானி மரங்கிறது வந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. இந்த மரம் வெளிப்பிரகாரத்துல கோயில் கோபுரத்துல கருவறைக்கு மேல உள்ள விமானம் வட்ட வடிவமாக எழில் வண்ண சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன் மண்டபத்திற்கு மேல் வலப்புறத்துல முருகன் வள்ளி தெய்வான சிற்பங்களும், இடப்புறத்தில் திருமால், நடுவுல வேல விநாயகர் பூதகணங்களுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்து வழிபட்டு வேல விநாயகருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அப்புறம் கண்ணுநாதன் பேட்டை 25 வயசு ஆகுதுங்க. எங்களுடைய குலதெய்வம் இந்த வேல விநாயகர். இங்க சுட்டுப்பட்டு கிராமத்துல இவ்வளவு பெரிய விநாயகர் கோயில் எங்கேயுமே கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் ஒரு விநாயகர் கோயில்ல பெருமாளும் இருக்கிறதுக்கு எங்கேயுமே கிடையாது. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வான இருக்காங்க, பராசம்மன் இருக்காங்க, சனீஸ்வர பகவான் இருக்காரு. ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அனைவரையும் தரிசனம் செல்வதற்கு கண்ணுநாதன் பேட்டை வேல விநாயகர் கோயில் தான் மிக சிறந்தது. இங்க வந்தீங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றும். நீங்க வந்து கும்பிட்டு எல்லாம் சௌகரியமா இருக்கலாம்.
2: என்னோட பேர் கனிமொழி, கஞ்சனாம்பேட்டை. வேளம்னார் கோயிலும் சிறப்பா இருக்கும். விநாயகர் சதுர்த்தி செலவு வச்சு எல்லாம் படைச்சாங்க. இப்ப வந்து சிம்பிளா படைப்பாங்க. சங்கட சதுர்த்தி நேரம் நடக்கும். மிக சிறப்பான வேளவினார் கோயில் வேண்டுதெல்லாம் நடக்கும்.
3: என்னோட பேர் கவிதா மோகன், கஞ்சமநாதன் பேட்டை சேர்ந்தவங்க. வேல விநாயகர் கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். சங்கடகார சதுர்த்திக்கு பூஜைக்கு வருவோம். அடுத்தது முருகருக்கு வந்து கிருத்திகைக்கு பூஜை நடைபெறும், அதுக்கு வருவோம். லட்சுமி நாராயணனுக்கு பூஜை நடைபெறும். சனீஸ்வர பகவானுக்கும் பூஜை நடைபெறும். வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதியில விசேஷம் பண்ணுவாங்க. சிறப்பான ஸ்தலம். எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு. விநாயகருக்கு சங்கடகார சதுர்த்திக்கு வேண்டுதல் வைத்திருந்தோம். 5 மாதம் வேண்டுதல் வைக்க சொன்னாங்க. 4வது மாதமே பலன் கொடுத்ததுங்க. சக்தி வாய்ந்த விநாயகர்.
4: கணேசா
5: சொல்லு. கணபதி,
4: வெற்றி தரும் வேல விநாயகர். எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
5: எனக்கு தான் நம்மள
4: மாதிரியே பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து அவங்க பலன் அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்.
5: ஆமா
4: சரிப்பா, அப்ப நம்ம இப்ப கிளம்பலாமா?
5: கணபதியா, நானும் அடுத்த வாரம் குடும்பத்தோட வந்து வேல விநாயகரை தரிசித்துட்டு போறேன்.
4: நிச்சயமாப்பா, நானும் வரேன்ப்பா. என்னையும் கூப்பிட்டுக்க.
5: ஆ சரி சரி, வந்துடும் எல்லாரும் குடும்பத்தோட.
4: சரிப்பா, நம்ம கிளம்பலாம்.
5: ஆ புறப்படலாம் கணபதி.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா.

0: காரைக்குடி கஞ்சவநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ.
1: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் கணபதியாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கணேசனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: கேட்ட அந்த பாடலின் படம் நம்ம குழந்தைகளை. பாடலை பாடியிருந்தார்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர்.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
0: நேரம் இப்போது 8:52. திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பி. சுசீலா பாடியிருப்பது மணாளினி மங்கையின் பாக்கியம். இந்த படத்திலிருந்து

0: நிறைவு பெற்றது திரைகானம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

இத்துடன் இன்றைய 19 காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. அரிய தகவல்களோடு இனிய பாடல்களோடு மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு உங்களுக்காக புலரும்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். முதலில் மறுகேலரா, ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் இப்போது 9:23:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி கீரவாணி ராகத்தில் உன்னை நம்பினேன் ஐயா முத்துத்தாண்டவர் பாடல் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில்

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக அமரன் திரைப்படத்திலிருந்து கபில் கபிலன் ரக்ஷிதா சுரேஷ் பாடியிருக்கும் பாடல்.

0: குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து தளபதி விஜய் பாடியிருக்கும் பாடல்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோட் திரைப்படத்திலிருந்து தளபதி விஜய், யுவன் சங்கர் ராஜா, ராஜா பவதாரிணி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் தன்னுடைய இலக்கிய அனுபவங்களை, அதாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துக்க இருக்காரு தஞ்சாவூரை சேர்ந்த ஜி குமார் அவர்கள். இதுவரைக்கும் ரெண்டு நாவல் அவர் எழுதியிருக்காரு. ஒன்று நிலத்து வாடை, இன்னொன்று கரை சேர்ந்தாச்சு. இந்த நிலத்து வாடையில் வரக்கூடிய பேச்சி அம்மா அப்படிங்கிற ஒரு பெண் தான் இந்த நாவலினுடைய கதாநாயகி. அந்த பேச்சி அம்மா படக்கூடிய துன்பங்கள் என்ன, அந்த குடும்பத்தை கரை சேர்த்துறதுக்கு அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த விவசாய பூமியில் விவசாய நிலம் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர்றாங்க, இதுக்கு இடையில் அவங்களுக்கு உதவக்கூடிய கதை மாந்தர்கள் யார், எப்படியெல்லாம் வந்து அந்த கிராமப்புற வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அழகாக, இன்னும் சொல்லப்போனால் அட்டகாசமாக பின்னி பெடல் எடுத்திருக்காரு இந்த நாவலில். நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: குமார் ஐயா வந்து இந்த நாவலினுடைய கதாபாத்திரமாகவும் இருக்கார் அப்படிங்கிறதான் இதனுடைய கூடுதல் சுவைக்கான காரணம். ஐயா, இப்படி ஒரு நாவலை எழுதணும் அப்படின்னு எப்போங்க நினைச்சிங்க?
3: 18 வயதுலேருந்து நான் சமூக நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். ஒரு 20-25 சமூக நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். ஆனால் இதுதான் என்னுடைய முதல் நாவல். இந்த நாவலை வந்து நான் ஒரு 50 வயதில் எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். குடும்ப சூழல் போக்குவரத்து எழுத முடியல. இருந்தாலும் நம்ம எழுத்து துறையில் இருந்ததுனால, இந்த எழுத்து ஆர்வம் இருந்ததுனால, குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னாக்க, நான் யாருடைய பெரிய எழுத்தாளருடைய புத்தகங்களையோ பெரிய நாவல்களையோ இதுவரைக்கும் நான் படித்ததே இல்லை.
2: ஆனால் அப்படி வரிசையாக அடுக்கியிருக்கீங்களே நாவலை.
3: எழுத்து வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் எந்த நாவலையும் படிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியும்.
2: எல்லாம் பேச்சு வடிவிலே தான் இருக்குது.
3: இந்த நிலத்து வாடையை நான் ஏன்

0: எழுதணும் அப்படிங்கிற எனக்கு என்ன ஏன் வந்துச்சு அப்படின்னாக்க, அதாவது நம்ம காலத்திலே இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து என்ன யாருக்காவது இந்த புத்தகம் கையில் கிடைக்கும்போது நம்ம தஞ்சை வழி நாகரிகத்தை பற்றி அவங்க இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தாத்தா பாட்டெல்லாம் இந்த விவசாயத்தை கடந்து எப்படி வந்தாங்க, இந்த வாழ்க்கையை அவங்க எப்படி செப்பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கையை நான் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு நான் பார்த்த மனிதர்களையும் நான் பார்த்து வியந்த மனிதர்களையும் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன்.
1: இன்னொரு 50 வருஷம் கழித்து உங்களுடைய அந்த உரத்த நாடு பகுதியினுடைய கலாச்சாரம் பண்பாடு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியணும்னு ஆர்வப்படுறவங்க படித்தாங்கன்னா நம்ம ஊர் இப்படி இருந்துச்சா அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, காவிரியில் அதாவது மேட்டூரில் அணையத்திறந்து 8ஆம் நாள் வேங்க நாட்டுக்கு வந்துடும். அது 1970களிலேயே 8 நாள் ஆகுது. இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: இன்னைக்கு ஏறக்குறைய அதே மாதிரி நாட்கள் தான் ஆகும். இந்த நாட்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் திறக்கிறத வச்சுதான் நம்ம கணக்கு பண்ண முடியும்.
1: இந்த மேட்டூர் அணை திறந்து வேங்கை நாடு அதாவது உரத்த நாடு பகுதிக்கு போற அந்த காவிரி ஆத்தோட அழகை, அந்த காவிரி செய்யக்கூடிய வேலையை என்னன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். காவிரி தண்ணி வந்து போற வழியெல்லாம் பசுமையாக்கிட்டே போகும் அப்படின்னு. இவரோட மொழியில ஒரு சில வார்த்தைகள் படிக்கிறேன், கேட்டு பாருங்களேன். காஞ்சி கிடந்த கோர புல்லுக்கும் கொளிஞ்சி செடிக்கும் தாய போல பாலை கொடுத்துட்டு வழி நெடுக வாய்ப்பிழந்து வறண்டு கிடந்த வண்டல் மண்ணோட தொண்டையை நினைச்சிட்டு நண்டு நத்தைகளை தத்தெடுத்து வளர்க்கறதா சத்தியம் பண்ணிட்டு ஓடி வர்ற பாதையில விழுந்து எழுந்து குண்டு குழிக்கெல்லாம் நின்று நிதானிச்சு தன்னையே நிரப்பிட்டு மானம் பார்த்த விவசாயியோட மானங்காக்க வந்த காவிரி தண்ணி அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுதான் நாவலினுடைய முதல் பக்கம் இருக்கக்கூடிய சில வரிகள். இதை படித்த ஒரு படம் நம்மளால வந்து இந்த புத்தகத்தை கீழே வச்சுட்டு உள்ளே போக முடியாது. எப்படியா இப்படி ஒரு வார்த்தைகளை போட்டு எழுதுனீங்க?
0: இதுதான் என்னுடைய பாணி. இப்போ நான் இந்த நாவலுக்கான எடுத்துக்கொண்டு அந்த உவமைகள்லாம் இருக்கு பாருங்க. இப்போ வந்து கம்பர் சொன்னாரு, வள்ளுவர் சொன்னாரு, கண்ணதாசன் சொன்னாருன்னு நான் பெரிய உவமைகள் எடுத்திருக்க மாட்டேன். ஒரு சில சங்க இலக்கியங்களை யூஸ் பண்ணியிருப்பேன். இருந்தால் கூட நாவல் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய அந்த கதைக்கு ஒன்றி வர என்னுடைய கற்பனையில் ஒட்டக்கூடிய ஒரு ஓமைகளாகத்தான் அதில் இருக்கும். இது எப்படின்னா அந்த தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஆறே வறண்டு கிடக்கும், வெறும் செத்தையெல்லாம் நிறையா கிடக்கும். இந்த 6 மாதம் அடைஞ்சு கிடந்த தூசு தும்பட்டைகள்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு அப்படிதான் வரும். அது ஃபஸ்ட்டு வர தண்ணியை பார்த்தீங்கன்னாக்க வெறும் தூசு தும்பட்டையாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே நான் பார்த்த விஷயங்களை என்னுடைய பாணியில் அப்படியே அதை பதிவு பண்ணியிருக்கேன்யா.

0: ஒரு பெண்ணை வச்சுதான் இப்படி ஒரு நாவலை எழுதணும் அப்படின்னு ஏன் முடிவு பண்ணீங்க? எல்லாரும் கதாநாயகர்களை கொண்டாடக்கூடிய சமுதாயத்துல
1: இல்ல, பெண்களுடைய பங்கு இருக்கு பாத்தீங்களா குடும்பத்துல, அப்பயும் சரி இப்பயும் சரி, அவங்களுடைய தியாகத்துக்கு ஈடா எதையுமே சொல்ல முடியாது. நான் அப்படிதான் பாக்குறேன். அதுவும் அந்த காலத்து பெண்கள் நிலத்துவாடை எழுதும் போது இந்த 60-70களில் வாழ்ந்த பெண்களுடைய பாடு இருக்கு பாருங்க, பெரும்பாடு. இப்போ பெண்களுக்கு வந்து பொருளாதார பிளெக்சிபிலிட்டி இருக்குது. அதாவது கணவனும் வேலை பார்க்குறாங்க, மனைவியும் வேலை பார்க்குறாங்க. கணவன் கொஞ்சம் ஏதாவது சண்டை போட்டால் கூட நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தனியாக வேலைக்கு போய் சொந்தமாக சம்பாதிச்சு வீட்டை ஓட்ட முடியும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அப்போ வந்து வீட்டை சார்ந்து இருக்கணும், கணவனை சார்ந்து இருக்கணும், குழந்தைகளை சார்ந்து இருக்கணும். அதனால எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாங்கும் ஒரு பொறுமையும் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை வென்றெடுக்க முடியும். அந்த பங்கு வந்து பெண்களுக்கு தான் அதிகம். இதை வந்து என் தாயிட்ட பார்த்தத பேச்சியம்மா அவர் யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். அதனுடைய கற்பனையை தான் அப்படியே இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தேன்.
0: அது மட்டும் இல்லை, நீங்கள் பேச்சியம்மா வந்து திருமலைப்பட்டியிலேருந்து குளத்துப்பட்டிக்கு வர்றப்ப அப்போதான் வயசுக்கு வந்திருப்பாங்க, ஒரு 3 மாதம் கழித்து கல்யாணம் ஆயிரும். அப்போ இருந்த பேச்சியம்மாவோட கையும் பல வருடங்கள் கழித்து குழந்தையெல்லாம் வந்து கல்யாண தருணத்துக்கு வந்த ஒருப்பாடு அவங்களோட கையை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. கடலை ஆஞ்சு ஆஞ்சு அந்த கை மறுத்து போயிருக்கும். அன்னைக்கு கை வலிக்கும், ஆனால் இன்னைக்கு கை வலிக்காது. அன்னைக்கு வந்து ஒரு மூட்டை தான் அவங்களால கடலை ஆய முடியும்னா, இன்னைக்கு மற்றவங்களை விட பல மடங்கு கடலை ஆய முடியும் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. அப்போ அந்த உழைச்சி உழைச்சி அந்த கைகள்லாம் எப்படி ஆயிருக்கும் அந்த பேச்சியம்மாவோட கையெல்லாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்களா ஐயா கிராமத்தில் பெண்கள்?
1: இன்னைக்கும் அதே மாதிரியான பேச்சியம்மாவில் இருக்காங்க, ஆனால் வெளியில் தெரியாமல் இருக்கிறாங்க.
0: ஒரு திரைப்பட பாடல் ஞாபகத்துக்கு வரும், பேச்சியம்மாவையும் அவருடைய மகனான ராசுக்குட்டிக்கும் இடையில நடக்கக்கூடிய உரையாடல், நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு வரும். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் ராசுக்குட்டி வந்து சாராயம் காய்ச்சி விற்கிற வேலையை செஞ்சுட்ருப்பார். அப்போ அந்த பேச்சியம்மா சொல்லுவாங்க, இந்த காசு எனக்கு வேண்டாம். இந்த அறம் சார்ந்த பண்பு இன்னைக்கும் எல்லா பெண்கள்ட்டையும் இருக்குது. அந்த மாதிரி காசை தொடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய உறுதிப்பாடு, இதெல்லாம் இயல்பாகவே நம்மளுடைய சமூகத்தில் வருது. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க.
1: இல்லை, 60-70களில் பார்த்தீங்கன்னாக்க வயிற்று பசிக்காக வேண்டி எரிக்கப்பட்டது தான் சாராயம். பேச்சியம்மாவுக்கு ஒரு எண்ணம் தோணுது, ஏன்னா உங்க குடும்பம் வாழ்ந்தா கூட என்ன நாள் குடும்பம் கெட்டு போகுதுல, அதனால இனி நீ சாராயம் எரிக்காத, அந்த காசை வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பேச்சியம்மா அந்த முடிவு எடுத்த பிறகுதான் இவன் விவசாயத்துக்குள்ள வர்றான்.
0: உங்களுடைய இந்த நாவலில் நிறைய வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க, அங்கே கிடைக்கக்கூடிய சொலவடைகளை தான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அது என்னங்க பூட்டக்கயிறு தான் என்னங்க?
1: அப்பெல்லாம் வந்து ரெண்டு வகையான பாசனம் இருந்துச்சு. கிணறுலாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15-20 அடியிலே தண்ணி கிடக்கும். கையாலே இறைக்கிற ஒரு இறவை பாசனம் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அந்த சால் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாக்கா ஒரு கல், அதுக்கு ஈக்குவலான ஒரு பாறாங்கல் இருக்கும். இந்த சாலுக்கும் பாறாங்கலுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு 15 அடி 20 அடிக்கு உள்ள கயிறு தான் பூட்ட கயிறு. அதுதான் ஒரு ரோத வழியாக அந்த கிணத்துக்குள்ளே போய் கையாலேயே இந்த பக்கம் இழுக்கும்போது இந்த பக்கம் மேலே தூக்குவாங்க, ஏதாவது வாளியை மேலே தூக்கி தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் வாளியை கீழே இறக்குவாங்க கிணத்துக்குள்ளே, இந்த கல் மேலே வரும். இந்த கல் இந்த பேலன்ஸில் தான் ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த இதை மேலையும் கீழே இறக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். கையறவை பாசனம்னு கூட சொல்லலாம் அதை.
0: அதே போல் கொடக்கல்லுன்னு,
1: கொடக்கல்னா மாவரைக்கிற கல் தான் கொடக்கல்.
0: விழுந்த குழினா
1: இப்போ வந்து அறுவடைக்கு வந்து அறுவடை இயந்திரங்கள் பயன்படுத்துகிறாங்க. நிலத்துவாடையில் சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிஷின்லாம் அப்போல்லாம் வாய்ப்பு இல்லை, ஆள் தான் இருக்கணும். குழி வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த வயலில் போய் அவங்க அறுப்பாங்க. குருவை பாசன அந்த பருவம் வந்து மழைக்காலமாக இருக்கும். எப்போ மழை வரும் எப்போ மழை முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் அன்னைக்கே அறுத்து அன்னைக்கே அடித்து தூத்தி அன்னைக்கே நெல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழலில் உள்ளதான் அந்த குருவ பாசன அறுவடை பருவ முறை. அது அந்த பருவ முறையில் வந்து அறுக்கிறது தான் விழுந்த குழின்னு பேர். கணவன் மனைவி ரெண்டு பேர் போய் உங்கள் வயலில் அறுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 30-40 குழி அறுப்பாங்க. அன்றைக்கே கட்டிட்டு வந்து ஒரு களம் இருக்கும், அதில் வச்சு அடித்து தூத்தி அளந்து கொடுப்பாங்க. ஒரு மூட்டைக்கு 3 மரக்காய் கூலி. அன்னன்னைக்கு பண்ணுற வேலைக்கு பெறப்படக்கூடிய கூலியை தான் விழுந்த குழின்னு சொல்கிறது.
0: அப்புறம் புடச்சட்டி,
1: மண்ணால் செய்யப்பட்ட சட்டியை தான் புடச்சட்டி அப்படிம்பாங்க. புடச்சட்டி அந்த காலத்தில்

0: நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய குடும்பத்தில் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நிலத்து வடையில் குட்டி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை சாராயம் அரிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாரு.
1: அப்புறம் முக்கியமாக தப்பு கடலை,
0: இப்போ நீங்கள் கடலை போட்டிருக்கீங்க, கடலை போட்டு என்ன பண்ணி அரிச்சிட்டு ஆஞ்சிட்டு எல்லாம் போயிடுவீங்க. அப்படி எம்டி கொல்லியாக இருக்கும்போது கள்ளக்காட்டால் அப்படியே கொத்திக்கிட்டே வந்தோம்னாக்க ஒன்று ரெண்டு கல் அப்படியே மேலே வரும். அந்த கல்லை ஏதுனா நீங்கள் பிடுங்கும்போது அந்த கொடியிலேருந்து அறுபட்ட கல்லை பூமியிலேயே இருக்கும். அது அதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க கள்ளக்கட்டை வச்சு அப்படியே கொத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று ரெண்டு கல் அப்படியே வரும். அது வந்து அவ்வளோ தூரம் கொத்துனோம்னா ஒரு ஒரு படி கல்லை வரும். அதை தான் பேச்சியம்மா வந்து நிலத்து வடையில் வந்து வேலை முடிஞ்சு போகும்போது தப்பு கல்லை கொத்தி எடுத்துக்கிட்டு போவாங்க.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நலத்துவாடை, கரை சேர்ந்தாச்சு போன்ற நாவல்களின் ஆசிரியர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள் தொடர்ந்து தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார்.
1: பேச்சியம்மாவுடைய கணவர் குட்டியப்பன் இருப்பார். அவர் வந்து இந்த குடும்ப பொறுப்பை கிஞ்சித்தும் சுமக்காத ஆளாதான் வர்றாரு. இப்படிப்பட்ட ஆண்கள் இன்னைக்கும் வந்து இருக்காங்களா?
2: இருக்காங்க.
1: அப்படி இருந்தா எப்படி அவங்க குடும்பம் வந்து ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கறத சொல்லுங்க.
2: ஏகப்பட்ட குட்டியப்பன்கள் இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, குடும்பத்துல வந்து ரொம்ப பொறுப்பா இருக்க மாட்டாங்க, மனைவியை மதிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க படிப்பு மேல வந்து அக்கறை செலுத்த மாட்டாங்க. ஆனா பார்த்தா ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில தர்மம் பண்ணுவாங்க, நியாயத்தை பேசுவாங்க. குட்டியப்பன் கூட நிலத்து வாடையில பாத்தீங்கன்னாக்க, பஞ்சாயத்துக்காக திருடுன அந்த காயாம்பு புடிச்சு வச்சிருப்பாங்க. இவர் போய் அடிச்சு விரட்டி விட்டுருவாரு. போடா ஐயா, பசிக்காக தானே திருநாம அவனை போய் பிடிச்சி அவதாரம் போறீங்க அப்படின்னு கூட அந்த இடத்துல நியாயம் பேசுறவரு, தான் வீட்டு நியாயம் அவருக்கு தெரியல.
1: அதே போல இந்த குட்டியப்பனுடைய பங்காளி
2: கிணத்துக்காரம்ட்டு நாகராசு
1: அப்புறம் காத்தாயி தம்பதியினர், ரொம்ப அருமையான கேரக்டருங்க அவங்க ரெண்டு பேரும். அதாவது இந்த பேச்சியம்மா குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு அவங்களோட பங்களிப்பு இல்லாம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இந்த கதையை நகர்த்திட்டு போறீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் காண கிடைக்கிறார்களா? எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு பக்கத்து வீட்டுல போய் யாரும் வந்து ஒரு மஞ்சத்தூளோ ஒரு பாலோ வேற ஏதாவது அரிசியோ சோத்து வடிச்சுட்டு தரணும், ஒரு சோத்து சட்டியை கூட கடை வாங்க முடியாத சூழல்ல அப்படிப்பட்ட கேரக்டர் படைச்சிருக்கீங்களேங்க, எப்படிங்க?
2: இந்த காலகட்டத்தில் வந்து கிணத்துக்காரம்ட்டு நாகராசோ இல்லை காத்தாயிகளோ கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்க, இப்போ வந்து எக்கனாமிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா வந்துருச்சு. இப்போது ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து காசு இருக்குது, எல்லார் வீட்டுமே எல்லா ஜாமானுமே இருக்குது. அதனால் வந்து பக்கத்தில் கேட்குறது இல்லை. கடுகுலனா கூட ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் டக்குனு பக்கத்து கடையில் வாங்கிட்டு வர அளவுக்கு வீட்டில் காசு இருக்குது. அப்போது அந்த காலகட்டத்தில் காசு கிடையாது, வறுமை இல்லாத பொருள்களை வந்து பக்கத்து வீட்டில் வாங்கி தான் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அரிசி வாங்கிக்குவாங்க. இப்போ அரிசி தீர்ந்து போச்சு அப்படின்னாக்க உங்கள்கிட்ட வந்து ஒரு மரக்கா அரிசி கடை வாங்கிக்குவாங்க. அப்புறம் நான் நெல் அவிச்சு போட்டு அரைச்சி அந்த ஒரு மரக்கா அரிசி நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராசுகள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க அவங்க விவசாயிகள். அவங்களெல்லாம் வித நெல் இருக்காது, அவங்க தான் வித நெல் காய வச்சு வச்சுருப்பாங்க அந்த ராசுகள். அவங்கெல்லாம் கொடுப்பாங்க ஆறு மரக்கா ஒரு களம், இந்த மாதிரி வித நெல்லை கொடுத்து உதவுவாங்க. நிறைய கொடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. இப்போ மாத்தாலும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது எப்படின்னு வச்சிங்களேன், உனக்கு நான் நாத்தரிக்க வரேன், எனக்கு நீ நாத்தரிக்க வா. எங்கள் வீட்டில் ரெண்டு பெண்கள் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு பத்து வீட்டுக்கு நடவுக்கு போவாங்க. இப்போ எங்கள் நடவுக்கு ஒரு 25 ஆள் தேவைப்படுதுன்னு வச்சிங்களேன், வந்து ஒரு 20 ஆள் மாத்தாலே வந்துடும் எங்களுக்கு. அப்போ நடவுக்கு நாத்தரிக்க நாங்கள் காசையை கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தான் உழவு, அதே மாதிரி தான் அண்டை விட்டுறது, எல்லா வேலைகளையுமே ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பண்ணிக்கிறதுனால, எருவடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கிறதுனால விவசாயத்தை வந்து பெரிய லாபமாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை அவங்க நகர்த்த முடிஞ்சதுன்னா இந்த மாதிரியான ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருந்ததும் ஒருத்தர் இந்த மாதிரி மாற்றிக்கிட்ட விஷயங்கள் தான் அது.
1: ஐயா, அப்புறம் இந்த நாவல முக்கியமாக இந்த முனியாண்டி டீ கடை ரொம்ப முக்கியம். ஏன்னா குட்டியப்பன் வந்து தன் குழந்தைகளுக்கு வந்து அங்கே தான் பலகாரம் வாங்குவார். அப்புறம் ஊரில் இருக்கிற பெருசுகள்லாம் சந்திக்கிற இடமாகவும் அது இருக்கும். கிணத்துக்கார மட்டும் நாகராசுமே அங்கே போய் ஒரு டீ குடித்தாதான் அவருக்கு சரியாக இருக்கும். காலையில் வேலைக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகணும், இல்லை நிலத்துக்கு ஏர் ஓட்ட போகணுன்னாலும் கூட அந்த முனியாண்டி கடையில் டீயை குடிச்சிட்டு தான் போகிறாங்க. எனக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க. அந்த கடை சூழல் இன்னைக்கும் கிராமங்களில் இருக்காங்க.
2: கிராமங்களில் இன்னும் அந்த கடைகள் இருக்குது. கிராமங்களில் வேலைக்கு போகிறோமா, அந்த நேரத்தில் அப்படியே போய் அந்த கடைகிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அது இப்படி சொல்லுவாங்க, ஏ பகிரி ஒரு சுடுதண்ணி குடுறா அப்படிம்பாங்க. டீ குடுன்னோட சொல்லப்பட்டாங்க, டீ அந்த மாதிரி தான் இருக்குள்ள வச்சுக்க, அதுக்காக சொல்கிறாங்களாலும் தெரியாது. ஏ பகிரி ஒரு சுடுதண்ணி குடா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நகர்ந்து போவாங்க. நீங்கள் இந்த பலவாரம் சொன்னீங்கல்ல, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் இருக்குது, ஒரு வாழ்வியல் அதுக்குள்ளே அடங்கி கிடக்கு. எப்படிங்களே, நீங்கள் வெளியில் போகிறீங்கனாக்கா வீட்டில் ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா அப்போல்லாம் பெருசாக தீனிலாம் இருக்காது. போண்டா, அந்த வடை இனிப்பு போண்டா இருக்குல்ல, நம்ம அப்பா வந்தாக்க வாங்கிட்டு வருவார் அப்படிங்கிற அந்த பிள்ளைங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். வேறு 7 மணிக்கு வந்தால் கூட அந்த போண்டா கூட அதை கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஆர்வமாக சாப்பிடும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த தந்தைக்கும் உள்ள அந்த பாண்டிங், அந்த லவ், அந்த போ

0: உகாண்டாவில் வந்து அவ்வளோ சந்தோஷம் பிறக்கும்.
1: எவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இடையிலையும் பேச்சி அம்மா வந்து இந்த குட்டியப்பனை ரசிக்கிறது இந்த குழந்தைகளுக்காக வாங்கிட்டு வர போண்டாவுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல எழுதியிருப்பீங்க.
2: தானே கொஞ்சம் இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம்.

0: நெய்வாசல், ஒரத்தநாடு, அந்த குளத்துப்பட்டி, திருமலைப்பட்டி, இந்த சடையார் கோயில் தான் முக்கியமான கதைக்களன்களாக வருது. அன்னைக்கு இருந்த நிலைமை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி உங்கள் ஊர்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமாங்க?
1: நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ அன்னைக்கு இருந்த ஒரு வறுமையும் பற்றாக்குறையும் ஊரில் இல்லை. ஒரு வீடு ரெண்டு வீடை தவிர பாக்கி எல்லா வீடுமே கூரை வீடுகளாக இருந்தது. இப்போ ஒரு வீடு ரெண்டு வீடை தவிர எல்லா வீடுமே மாடி வீடாக இருக்குது. அந்த அளவுக்கு பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நான் வந்து மன்னர் சரபோஜி கலைக்கல்லூரியில் படித்தேன். நான் படித்தப்போ எங்கள் ஊரில் நான் ஒரு ஆள் தான் காலேஜ் படித்தேன். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தங்க காலேஜ் போகிறாங்க அப்படிங்கிறபோது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான்.
0: அந்த காலகட்டத்தில் இருந்த விளையாட்டுகளை நிறையா சொல்கிறீங்க, அதாவது உப்புக்கோடு, நுண்டி சில்லு, பல்லாங்குழி, எத்து மாங்கொட்டை. அதில் எனக்கு உப்புக்கோடுனா என்ன விளையாட்டு?
1: உப்புக்கோடு அப்படிங்கிறது எப்படின்னாக்கா, 5 அடி 6 அடி கேப்பில் ஒரு 4 கோடு வரைஞ்சிக்குவாங்க. கோடோட லெங்க்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 அடி வச்சுங்க. இன்னொரு கோட்டுக்கும் இடையில வந்து ஒரு 6 அடி கேப்பில் அந்த கோடு வரைஞ்சிக்குவாங்க. ஒரு ஆள் ஒரு கோட்டில் நின்றுக்கும், இன்னொரு ஆள் வந்து கோட்டுக்கு அந்த நிற்கும். அந்த கோட்டில் நிற்கிற ஆள் ரெண்டு கையும் இப்படி விரிச்சிக்கிட்டு மறிச்சிக்குவாங்க. அந்த ஆள்

0: ஆளை தொடாம அந்த கோட்டை விட்டு உள்ள வந்துடணும். இதுக்கு இதுக்கு இதுக்கு அந்த ஆள் பாஞ்சுக்கிட்டே இருப்பார். இவரும் அந்த கோட்டிலே நின்று மறிச்சுக்கிட்டே இருப்பார். இவர் அந்த பக்கம் ஓடும்போது இவர் இந்த பக்கம் ஓடுவார், இவர் இந்த பக்கம் ஓடுவார், அந்த பக்கம் ஓடுவார். இவர் ஓடி களைப்படையை வச்சு டக்குன்னு இவரை வெட்டிட்டு உள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்க, உப்பு கோடு தாண்டியாச்சு. இப்படி ஒவ்வொரு கோடா தாண்டி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும். அது இதுதான் உப்பு கோடுன்னு
1: பேர். அதே போல எட்டு மாங்கோட்டானுங்க.
0: கிராமப்புறங்களில் பெண்கள் விளையாடுவாங்க. அந்த பக்கம் ஒரு அஞ்சு கட்டம், அந்த பக்கம் ஒரு அஞ்சு கட்டம் மாதிரி ஒரு கட்டம் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கட்டத்தில் போடுவாங்க ஒரு மாங்கொட்டையை. இல்லை அப்படி நொண்டி அடிச்சுட்டே போய் எத்தி விட்டு அந்த கட்டத்துக்கு வெளியில வந்து உழுவ வச்சு அந்த கட்டத்திலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த மாங்கொட்டையை தொடணும்.
1: அப்புறம் பளிங்கி விளையாடுனா
0: பழங்கி பரவலாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழியை போட்டு ஒரு பத்தடி அந்த நின்றுட்டு எல்லாருமே போடுவாங்க. ஆளுக்கு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் ஒரு பழியை போடுவாங்க. யார் பிள்ளைங்க அந்த குழிக்குள்ள உழுவுதோ அவர் தான் நம்ம எல்லா பிள்ளைங்க அடிப்பார் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அந்த குழியை ஒட்டி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா அவர் ரெண்டாவது வாட்டி அடிப்பார்.
1: கோழி குண்டு தானே,
0: கோழி குண்டு வச்சு அடிக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை, அதான் பழங்கி விளையாட்டு.
1: அப்புறம் பச்சை குதிரை பொக்கா குதிரைன்னு,
0: பொக்கா குதிரைங்கிறது கும்மியை வச்சு இப்படி கலரில் தாண்டுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கும்மிரால் மேலே ஏறி ஏறி கழுத்தை பிடிச்சி அம்மிக்கிட்டு அப்படியே
1: குதிக்கிறாங்க
0: சில பேர். அதுதான் இந்த இது.
1: அப்புறம் உங்களுடைய இந்த எழுத்துல நிறைய ஆச்சரியமூட்டும் வகையில இருக்குங்க. என்ன அப்படின்னா, போற சைக்கிள் உக்கூறுகிட்ட போனாலும் இவங்க மனசு திருமலைப்பட்டி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த மனசோட வேகம் இருக்குல்ல,
0: இப்போ
1: நான் நினச்சா உடனே டெக்சாஸில் கூட போய் நிற்கலாம். தன்னுடைய மகள் வந்து பேச்சியம்மா வயசுக்கு வந்துட்டான்னு கேட்டோன்னே இப்படி எழுதுறீங்க. இந்த மனசு பூரா அங்கே போயிடுது உடனே நிமிஷத்தில். அப்படியே அப்போ மனநிலை இதை விட அழகாக சொல்ல முடியாது.
0: அப்போ அந்த இப்படியப்பனோட அப்பா வந்து திருமலைப்பட்டியில் போய் அந்த பட்டம்மாவோட பொண்ணு கேட்பாரு, அத்தை விட்டு சொந்த விட்டு போகக்கூடாது, ஆனாலும் இன்னும் வயசுக்கே வரலையானே அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல முடியாம வீட்டுத்தட்ட விட்டத்தை பாக்குறாரு. அப்ப சமாதானமா என்ன சொல்றாரு, எனக்கு உடம்பு முடியலம்மா, அதுக்குள்ளாட்டி அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடறேன், நல்ல முடியோட வாங்கம்மா அப்படின்னு சொன்ன பிறகு பட்டம்மா என்ன பண்றாங்க, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஒரு பிளாப்பழத்தை ஒரு சாக்கில் போட்டு கட்டி கொண்டாந்து கொடுப்பாங்க. அவர் வயசானவர். இந்த பிளாப்பழம் எப்படி ஒரு 10-15 கிலோ இருக்கும், இதை தூக்கிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கிறது. அந்த இடத்துல கூட ஒரு அழகான சொல்லாடல் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 15 கிலோமீட்டர் வந்து இந்த பிளாப்பழத்தை சின்னசாமி சுமந்து செல்வது கஷ்டமாகத்தான் இருந்தது. நாளைக்கு பட்டம்மாள் ஒரு நல்ல செய்தியோட வருவா அப்படிங்கிற அந்த நினப்பும் சேர்ந்து அந்த பிளாப்பழத்தை சுமந்தது அப்படின்னு எழுதியிருப்பேன். அதே மாதிரி பேச்சியம்மா வந்து ஒரு நாள் கடுமையான மழை, அந்த ஒழுவுற இடத்துல எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வச்சிருவா. அந்த மழை விட்ட பிறகு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துருவா. தானியம் முழுவன அந்த தரையில அந்த மழை பெஞ்சு ஒழுவுன அந்த இடம் வந்து அம்பு பாஞ்ச போர் வீரனோட நெஞ்சு மாதிரி இருந்துச்சு
1: அப்படின்னு சொல்லியிருப்பீங்க.
0: அந்த மாதிரி நிலைமைகள் நிறைய போயிருக்கும்.
1: அது மட்டும் இல்ல, ஊரே அவனை வேடிக்கை பார்த்து சிரிச்சதை நினைச்சு பேச்சியம்மா மனசு தீக்குளிச்சதுன்னு எழுதியிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தை ஒருத்தவங்க இலக்காரமா பார்க்கும்போது அந்த நேரத்துல வலிக்கிறத இதை விட வேற எழுத்து வலி விட கடத்திட முடியுமான்னு எனக்கு தெரியல.
0: பெரிய வலியான ஒரு இடமே அது. எப்படின்னா, தன் பையன் சாராயம் எரிச்சதுக்காக வேண்டி போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அந்த ஊர் சாவடியிலே நிப்பாட்டி வைக்கிறாங்க எல்லாரையும். அடிக்கும்போது ஊரே வேடிக்கை பார்க்குது. தன் புள்ள வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறத ஒரு தாய் சந்தோஷப்படுவா. இந்த சூழலில் ராசுகுட்டியை போலீஸ் அடிக்கும்போது அவன் மனசு படுற அந்த வேதனை இருக்கு பார்த்தீங்களா, அதை எஸ்டிமா சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் என்னுடைய பாணியில அவன் மனசே தீக்குளிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன்.
1: அது மாதிரி நிறைய உதாரணங்கள்னு சொல்லலாம். அதாவது காத்தாயி குரல் இல்லை இது, அது கடவுளோட குரல். பேச்சியம்மா கவலையோட விட்ட பெருமூச்செல்லாம் காத்தாய் வீட்டு கதவை தட்டிட்டு தான் போகும். இந்த ரெண்டு ஊரையும் வெவ்வேறு இடங்கள்ல வருது.
0: சோளம் வறுத்துருப்பா காத்தாயி, வறுத்த சோளத்துல கொஞ்சம் பேச்சியம்மாவை கூப்பிட்டு கொடுப்பா. பேச்சியம்மா வீட்டுக்கும் காத்தாய் வீட்டுக்கும் பக்கம் பக்கம் தான், கொஞ்சம் கூப்பிட்ற தூரம் தான். அந்த சோளத்தை வறுத்து வச்சுக்கிட்டு ஏ பேச்சியம்மானு கூப்பிடுவா. அப்ப எழுதியிருப்பேன், பேச்சியம்மா கூப்பிடுற காத்தாயுடைய குரல் வந்து காத்தாய் குரல் இல்ல, அது கடவுளோட குரல் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
1: அதே போல பேச்சியம்மா கவலையோட விட்ட ஒவ்வொரு பெருமூச்சும் காத்தாய் வீட்டு கதவை தட்டிட்டு தான் போகும் அப்படிங்கும்போது ரெண்டு வரைக்கும் அப்படி ஒரு தொடர்புங்க. ஏன்னா அவளுடைய எல்லா கஷ்டமும் காத்தாய் கூட நின்று தீர்த்து வைப்பாங்க.
0: நீங்க ரொம்ப கவலையா இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை மனசை அழுத்தும் போது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க. இல்ல ஒரு நண்பர்கிட்ட அந்த ஆற்றாமையை நீங்க சொல்லும் பொழுது அந்த பெருமூச்சு விடுவீங்க. அது மாதிரி இந்த பேச்சியம்மா விட்ட பெருமூச்செல்லாம் அந்த காத்தாய் விட்டு கதவை தட்டிட்டு தான் போகும் அப்படின்னா இவருடைய குறைகளை வந்து இதெல்லாம் சொல்லுவா.
1: இந்த மாதிரி எளிமையான வரிகளை போட்டு அந்த தருணத்தினுடைய உச்சத்தை உங்களுடைய அந்த மொழி நடை எப்படி உங்களுக்கு கை வந்துச்சுன்னு எனக்கு இன்னமும் தெரியாது.
0: இன்னொரு இடம் பாத்தீங்கன்னாக்க, அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுல போய் நெருப்பு எடுப்பாங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பட்டி கூட இருக்காது. யார் வீட்டில் மேலே புகை வருதோ அந்த வீட்டில் உழ வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வீட்டில் போய் நெருப்பு எதில் எடுப்பாங்கன்னாக்க, வைக்கையை கொஞ்சம் அப்படியே சுருட்டிக்கிட்டு அவங்க வீட்டில் அடுப்பில் கொஞ்சோண்டு அதை நெருப்பு எடுத்து கையில் பிடிச்சிட்டு வருவாங்க. கையில் அப்படியே பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா நெருப்பு ரொம்ப தூரம் வந்து அமர்ந்து போயிடும். இப்படி ஆட்டிக்கிட்டே வருவாங்க. ஏன் ஆட்டிகிட்டே வருவாங்க அப்படின்னா, அந்த காற்று பட்டு

வீடு வர வரைக்கும் அந்த நெருப்பு அணையாது. பேச்சியம்மா வந்து அந்த பக்கத்து வீட்டில் நெருப்பு எடுத்துகிட்டு இப்படி கையை ஆட்டிட்டு வரும்பொழுது அந்த நெருப்புக்கும் அந்த காத்துக்கும் உண்டான காதல் வழியெங்கும் புகையாக புகைந்தது.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் எழுத்தாளர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள்.
1: குட்டியப்ப வருவாரு, சோறு கேட்பாரு. அதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். அத்தனை நிகழ்ச்சியும் ஒரு பேரால கொண்டு வந்திருப்பீங்க. இந்த கிராமங்கள்ல இழப்பப்ப கிழவிகள்லாம் பாடும்போது இறந்தவருடைய அத்தனை கேரக்டர்ஸ் அப்படியே அப்படியே அழகா பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேரா வச்சிருக்கீங்க. நெல் அவிச்சதை சொல்றதா, நெல் காயும் போது மழை வந்ததை சொல்றதா, வீட்டில் அரிசி சோளம் கேவுரு எதுவுமே இல்லாததை சொல்றதா, எல்லா வீட்லையும் அரிசி கடன் வாங்கியாச்சுன்னு சொல்றதா, அவிச்ச நெல்ல அடுப்புல வச்சு வறுத்ததை சொல்றதா, உரல்ல போட்டு உலக்கையில இடிச்சதை சொல்றதா, மலையில நனைஞ்சு விரவு எரியாம கண்ணு எரிய வச்சதை அதை சொல்றதா, எதை சொல்லுவா திருமலைப்பட்டுக்கார். அதாவது குட்டியப்பனுக்கு சோறு போட்டுறணும்

0: அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்டோன்னு அவன் படுற பாடு இருக்குல்ல, அத்தனை கணத்தையும் தாங்கியிருக்குதுங்க அந்த எலி.
1: ஆமா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க நெல் அவிச்சு போட்டிருப்பாங்க, வீட்டுல அரிசி இருக்காது, அவிச்ச நெல் வந்து காஞ்சிருக்காது. அதை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அடுப்பை பற்ற வச்சு ஒரு மண்சட்டியை வச்சு நெல்லை போட்டு வறுப்பாங்க. ஓரளவுக்கு இடிக்கிற பக்குவத்துக்கு அந்த வறுத்த பிறகு அதை உரலை போட்டு அந்த நெல்லை போட்டு இடிப்பாங்க, அதை அரிசியாக்கி அன்னைக்கு வந்து சமைப்பாங்க. ஏன்னா நெல் காஞ்சி அரைக்கிறதுக்கு 3 நாளாகவும் எப்படியும் அரிசி இல்லை, வீட்டில் அவிச்ச நெல் தான் காய வச்சுருக்கோம், அதுவும் காயலை. சரி, பக்கத்து வீட்லேயும் எல்லா வீட்லேயும் அரிசி வாங்கியாச்சு, அவள் என்ன பண்ணுவா? அதுக்காக தான் அன்றைக்கி அது மாதிரி பண்ணியிருப்பான். அதுக்குள்ளாட்டி இவர் வந்துடுவார்.
0: முக்கியமாக அந்த பேச்சியம்மா தன்னோட மகனான ராசுக்குட்டியை படிக்க வைக்கணும்னு ஏங்குவாங்க, கல்வியை கொடுத்தணும்னு குட்டியை பண்ணுற அந்த அம்மா குட்டிக்காரன் அடிக்கும், யூ சேர்க்கலாம் ஏன் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்னென்னமோ சொல்லி வைப்பான், ஆனால் குட்டி அப்போ கேட்கவே மாட்டார். இந்த ஒரு குடும்பத்துக்கு கல்விங்கிறது எவ்வளோ அவசியம்ங்கிறத சொல்லுங்க.
1: ரெண்டு பேருமே படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவா பேச்சியம்மா. இருந்தாலும் குட்டியை பண்ணுற கூத்துனால அவளால் முடியல. அதனுடைய தாக்கம்தான் அவன் பேரனை வந்து டாக்டர் ஆக்குறான். இன்னொரு என்ன அப்படின்னாக்க, ரொம்ப வறுமையான குடும்பத்துக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கறது கல்வி தான் ஏன். இப்போ நான் படித்ததுனால தான் கிராமத்துலேருந்து வெளியில் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வளப்படுத்திக்கிட்டேன், இப்போ நிலத்தோட எழுதி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த கல்வி தான்.
0: அதே போல் ராசுகுட்டியோட கல்யாணத்தை வந்து ஒரு விதமாக நடத்தி காமிச்சிருப்பீங்களே ஐயா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை தானா?
1: உண்மை. இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறேன், நீங்கள் வந்து வீராப்பா என்ன பண்ணிவிடுங்க, பொண்ணு கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதே ஒரு வீராப்பா கிணத்துக்காரம்பட்ட நாகராசு குட்டியப்பனோட பையன் ராசுகுட்டிக்கு போய் தூரத்த சுந்தரத்தில் போய் பொண்ணு கேட்குறாரு, அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான். உன் பையனுக்கு மாத்திரம் நல்லா வசதியான வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குட்டியப்பன் பொண்ணுக்கு மாத்திரம்
0: அது சரியில்லாத குடும்பத்துக்கு
1: என் வீட்டில் பொண்ணு கேட்குறியே அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசி அனுப்பிச்சிட்றான். இருந்தாலும் இவருக்கு வந்து மனசு கேட்கலை. மரியாதை இல்லாமல் பேசுனது ஒரு விஷயம், அந்த இடத்துல கூட வண்டியில் 3 பேர் போயிருப்பாங்க, கிணத்துக்காரம்பட்ட நாகராசு பட்ட அவமானமும் சேர்ந்து அந்த வண்டியில் போனதுன்னு எழுதியிருப்பேன். அது மாதிரி இவருக்கு வந்து ஒரு வைராகியம் வந்துருச்சு, அந்த பொண்ணை கட்டியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த பொண்ணை தூக்குறாங்க. வீடு போந்து பொண்ணை தூக்கி கொண்டுட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு.
0: ஆனால் அதனால தான் வந்து இப்போ ரெண்டு ஊரும் மோதலுக்கு தயாராகுது இல்லைங்க.
1: ஆமாம்,
0: அப்படியும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க.
1: ஆமாம்,
0: அதெல்லாம் வந்து
1: இல்லை, அந்த கிணத்துக்காரம்பட்ட நாகராசனுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னாக்க, குட்டியப்பன் பையனுக்கு தூரத்து சொந்தக்கார பொண்ணை தூக்கி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் பண்ணி கொண்டு போய் குட்டியப்பன் வீட்டில் விடாம தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு பார்த்தீங்களா. அந்த இடம் எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா குட்டியப்பன் வீடு சின்ன கூரை வீடு, இந்த பொண்ணு மனசு உடஞ்சி போயிடும். கிணத்துக்காரன் நாகராசி வீடு பெரிய வீடு, அதனால இவங்க வீட்டு மச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்னொன்னு சொல்லுவார் அவரு, அவங்க அண்ணன் தம்பியில பொண்ணு விட்டுற ஒண்ணு பங்காளிகள் தானே அவங்க, இந்த பசங்கள்லயே வந்து இந்த ராசுக்குட்டி தான் வந்து கணத்துக்காரன் மட்டும் நாகராசோட அப்பா சாயல்ல இருக்கான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட பாசம் அந்த கணத்துக்காரன் நாகராசுக்கு வந்து இந்த ராசுக்குட்டி மேல இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்துல பங்காளிகள் இருந்திருக்கிறாங்க நிறைய. வந்து இதை படிச்சுட்டு விமர்சனங்களை கூட சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சித்தப்பா இல்லையே அண்ணா அப்படின்ட்டு நிறைய பேர் பொண்ணடிச்சுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் எல்லார் மனசுலயும்.
0: ஆமா, என்னன்னா ஒரு வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம்னா ஊரே வந்து கொண்டாடுது. அந்த கிணத்துக்காரன் மட்டும் நாகராசு பையன் கிருஷ்ணமூர்த்தி கல்யாணத்துக்கு ஆடே அப்பா ஊரெல்லாம் எப்படி திரண்டு வந்து ஒரே கோலாகலமா, அது சாப்பாடெல்லாம் கல்யாணம் விருந்தெல்லாம்
1: இல்லை. அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் கல்யாண விருந்து, ஊரெல்லாம் சேர்ந்து சமைச்சு துணியை விரிச்சு போட்டு கீழே தான் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் வீட்டில் பந்தல் போட்டு ஒரு விதமான ஒரு ஒரு சந்தோஷம் அதில் அடங்கி தான் இருக்கு. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சிராவை அடைச்சி போட்டு நெல் வச்சு போட்டு அரிசி ரெடி பண்ணி நிலத்து வாடையை படிச்சுக்கின்னா அந்த காலத்து கல்யாணம் அதுதான்.
0: இல்லை எனக்கு அந்த கல்யாணத்தில் ரொம்ப பிடிச்சதே என்ன தெரியுங்களா, மாப்பிள்ளை ரெடியாக வருவாரு, அதுக்கப்புறம் தான் சோப் போட்டுலாம் குளிப்பாரு.
1: இல்லை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க
0: சோப்புலாம் ரொம்ப கிடைக்காத பொருள் தான்.
1: அது சோப்பு யார் போட்டு குளிப்பா அப்படிங்கிறீங்க? அந்த 70-80களில் கல்யாணம் வந்து பரிசம் போட்டாச்சு வச்சுங்க மாப்பிள்ளை, அது வரைக்கும் குளிச்சிருக்கவே மாட்டா, சும்மா வேலை வெட்டி பண்ணிட்டு இருந்துருப்பா. கல்யாணம் வந்து அந்த பரிசம் போட்டாச்சுனாக்க அன்னையிலேருந்து பார்த்தாக்க சோப்புட்டி எடுத்துட்டு போவான் குளிக்கிறதுக்கு, கர்ச்சிப்பு இருக்கு பாருங்க எடுத்து அந்த காலரில் வச்சுக்குவான், சினோ போட்டு பவுடர் அடிப்பான், ஆளையே மாறிடுவாங்க, கையில நகைப்பாளிஸ் எல்லாம் போட்டுக்குவான். ஆளை பார்த்தாலே அந்த கிராமத்துல அவன் தான் வித்தியாசமா இருப்பான், அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், சரி இவர் தான் கல்யாணம் பாப்புல அப்படின்னு. அது வந்து தொண்டு தொட்டு அந்த கிராமங்கள்ல அந்த கல்யாணம் பிக்ஸ் ஆனவன அந்த மாப்பிள்ளையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது.
0: அந்த பகுதி வந்து உண்மையிலே நகைச்சுவையா இருந்தது.

0: இந்த கிணத்துக்கார மூட்டை நாகராசி இவ்வளோ அன்பா ஒரு நல்ல நிறைஞ்ச மனசோட இருந்தவர், கடைசியில் பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாம போனாரு அப்படிங்கிற மாதிரி, கடைசியில் ராசுக்குட்டி தான் கூடவே வச்சிருந்த ராசுக்குட்டி தான் பார்க்கறாருன்னு எழுதுறீங்க. இந்த வாழ்க்கை முறை கிராமங்கள்லயே நீங்க சொல்ற காலகட்டத்திலேயே வந்துருச்சுன்னா இன்னைக்கு எப்படி முதியவர்களை கிராமங்களில் பார்த்துக்கிறாங்க? ஏன்னா நகரங்களில் நிறையா பெருகிருச்சு முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: முதியவர்கள் இப்போ எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ கிராமங்களில் முதியவர்களே பார்க்க முடியல அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஏன் அவர் கனத்துக்காமல் நாகராசிக்கே அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னாக்கா அவருக்கு ரெண்டு பையன் இருந்த நிலத்தை ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டாரு. அதேமாதிரி இந்த விவசாய குடும்பங்களில் இருக்கிற ஒரு பெரிய டிராஃபிக் என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பையன் இருந்தானாக்கா ஒரு வேலையும் நல்லா இருக்கும். அந்த ஒரு வேலையும் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருக்கிற வரைக்கும் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், அந்த ஒரு வேலி நிலம் வந்து மூணாக பிரிஞ்சிடும். அப்புறம் ஏழு ஏழு மாவம் ஆயிரும். அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அந்த ஏழு ஏழு மாவம் இருக்கு பாருங்க, அவனுக்கு ரெண்டு பிள்ளை பிறந்துச்சுன்னா மூன்றரை மூன்றரை மாவம் ஆயிரும். அந்த விவசாய குடும்பங்களுக்குள்ள பெரிய வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது ஒரு காரணம். அது மாதிரி தான் அந்த

0: வீட்டுக்கும் வர முடியும். நாகராஜ் பசங்க பங்கு பிரிச்சுக்கிட்டு போன பிறகு அந்த அப்பா அம்மனுடைய அந்த தியாகங்கள், அவங்களுடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நகரத்துல மட்டும் இல்ல, இந்த வியாதி கிராமத்திலயும் இருக்கு, அது இருக்கக்கூடாது. அந்த கிணத்துக்காரன் மட்டும் நாகராஜ் பண்ணிய புண்ணியம் தான், அவர் கடைசி காலத்துல அந்த ராசுகுட்டி தான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போய் நல்லது கெட்டது பண்ணுவான்.
1: ஐயா, அப்புறம் உங்களுடைய நாவலர் ராசுகுட்டி தன்னுடைய மனைவிக்கு வந்து ரேடியோவை பரிசளிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, அதுவும் பேட்டரி போட்ட ரேடியோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய நாவல்லாம் அங்கங்கே சினிமா பாடல்கள் ஒலிக்குது, ஆனால் முதல் முறையாக உங்கள் பகுதியில் இல்லைனா உங்கள் காலகட்டத்தில் இந்த ரேடியோங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியமான சாதனமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: ரேடியோ தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய பொழுதுபோக்கு. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும்போதெல்லாம் அந்த ரேடியோ செட்டு கட்டுவாங்க, அந்த ரேடியோ செட்டில் போடுறாங்களா பாட்டு, அதை கேட்கறதுக்காக நாங்கள் நாலஞ்சு பேர் உட்காந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ ரேடியோங்கிறது மிகப்பெரிய கனவு சார் அது. அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 60-70களில் வந்து ஒரு வீட்டில் ரேடியோ வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் ரேடியோ வாங்கியிருக்கோம் அப்படிவாங்க, கார் வாங்கின மாதிரி சொல்லுவாங்க. ரேடியோ அப்படிங்கிறது, அதாவது செய்தி நம்ம கேட்கறதுக்கும் பாடல்கள் கேட்கறதுக்கும் நாடகங்கள்லாம் இப்போ சீரியல் பார்க்குற மாதிரியே, அப்போல்லாம் ரேடியோக்களில் வர நாடகங்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்க. அப்படி மிஸ் ஆகிட்டுனா கூட மறுநாள் அது என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரேடியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு கருவியில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக இருந்தது அந்த காலத்தில் ரேடியோ தான் சார். இப்போ எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேட்டரி ரேடியோ வாங்கிட்டு வந்து, எங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு அது வீட்டுக்குள்ளே வச்சு பாட வைக்கலாம், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறத அப்படி திண்ணையில் வச்சு பாட வைக்கிறாரு. எல்லா
1: சீன் போடுறாரு,
0: ரேடியோ வாங்கிட்டாரா. அந்த அளவுக்கு ரேடியோ வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு பொழுதுபோக்கா இருந்துச்சு சார். ரேடியோ அப்படிங்கிறது உண்மையிலேயே காலத்தால் மறக்க முடியாத ஒரு கருவின்னு தான் சார் சொல்லணும் அதை.
1: சரிங்க. அப்புறம் இந்த நாவலுடைய அந்த இறுதி வந்து என்னன்னா, நீங்க பேச்சியம்மாவுடைய ஆசை கடைசி வரையும் நிறைவேறாமவே முடிச்சிருப்பீங்க. ஏன் இது என்ன வளைஞ்சு செஞ்சீங்களா இல்ல உண்மையிலுமே நடந்ததா?
0: ரெண்டு வகையில் அதை எடுத்துக்கலாம். எப்படின்னா, பேச்சியம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாம கிடக்குது, அவங்க ராசுகுட்டி வந்து என்ன கேட்கறான், அம்மா என்ன வேணும்னு கேட்கறான், அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் பேச்சியம்மா அந்த குளத்துப்பட்டிக்கு வாழ வந்த நாட்களிலே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. கடைசியில் தான் சொல்கிறாங்க அப்பாவை பார்க்கணும்னு. சொன்ன பிறகு தான் அவங்க புதுக்கோட்டை போகிறாங்க, அவங்க அழைச்சிட்டு வரான். அவங்க வந்த பிறகு இவங்க செத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சினிமா மாதிரியோ இல்லை வெளியே திணிச்சது மாதிரியோ ஒரு இது இருக்கும். இன்னொன்று என்ன நான் யோசித்தேன் அப்படின்னாக்கா, குட்டியப்பன் குடும்பத்துக்காக ஒன்றுமே பண்ணலை. நான் அந்த இடத்துல எப்படி யோசிச்சேனாக்கா, குட்டியப்பனுக்கு வந்து ஒரு தண்டனையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான், பேச்சியம்மா செத்தாலும் பரவாயில்ல குட்டியப்பன் பார்க்கக்கூடாது, குட்டியப்பனுக்கு பெரிய உறுத்தலாக இருக்கணும். கடைசியில் அந்த ஊரே சொல்லுது இல்லை, பாரு இவன் அடித்த கூத்துக்கு தான் வந்து பொண்டாட்டியை கூட உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியாமல் சூழ்நிலை அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஊரே திட்டுதில்ல அவனை. அந்த ஒரு சூழலை அவனுக்கு உருவாக்கணும், குட்டியப்பனுக்கு வந்து ஒரு மன உறுத்தலை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் குட்டியப்பன் வரத்துக்கு முடிய பேச்சியம்மாவை கொண்டுட்டேன்.
1: நேர்களே, இதுவரை தன்னுடைய நிலத்து வாடை நாவல் குறித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இவர் கரை சேர்ந்தாச்சுங்கிற இன்னொரு நாவலும் எழுதியிருக்காரு, நிலத்து வாடை போன்று அதிக மண்மனம் வீசும் என்று நினைக்கிறேன். அவருடைய எழுத்து பயணம் தொடர வானொலி சார்பாக ஐயாவுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வணக்கம் ஐயா.

அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள். தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நேரம் 12:30. ஆகாஷ்வாணி.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12-10 சங்கீத சாரல் சமயாகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்பயர் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். கதையரங்கம் சொல்பவர் கே வித்யா அவர்கள். தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. நேபாள மொழி பாடலை என்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் ருத்ரா பௌத்யால் அவர்கள். 2:55 வானிலை மாலை. 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகள் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பு.

0: பிறப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ஜி மணிகண்டன். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, டிடிஎச், டிஆர்எம் சேவைகளிலும் கிரிக்கெட் பற்றிய நேரடி வர்ணனை ஒலிபரப்பாகும். மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இந்த அடர் நடவு முறையில் மாமரத்துக்கும் தண்ணீரில் முற்றிலுமாக கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். உர அளவு அப்படிங்கிற ஒரு தனி அட்டவணையை இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையோ மழைக்கு தகுந்த மாதிரியும் வெயிலுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாதப்போ தண்ணி விடுறதையும் தவிர்க்கணும். அப்போ தான் மாமரம் பூ எடுக்கும், காய்க்கையும் ஆரம்பிக்கும்.
1: மாவில் அடர் நடவு முறை குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: 8:05 திரைகாணம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கி இசை நிகழ்ச்சியில் என் ரவிகிரண் அவர்களின் சித்திரவீணை இசை கேட்கலாம். அக்கறைய சுபலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. இவையாவும் சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said leaders from around the world are gathering in New Delhi for the 18th BRICS summit beginning tomorrow. In a social media post today, Mr. Modi expressed confidence that the conference will witness positive and meaningful discussions on various issues with the welfare of the world as the guiding objective. The 2-day summit, which will be held at Bharat Mandapam, will bring together 11 major emerging and developing economies. World leaders, including Russian President Vladimir Putin, Chinese President Xi Jinping, President of South Africa Cyril Ramaphosa, Iran President Masoud Pezeshkian, and Crown Prince of Abu Dhabi Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan, among others, will participate in the summit. Ahead of the BRICS summit, Prime Minister Narendra Modi will hold bilateral talks with Russian President Vladimir Putin in New Delhi this afternoon. The two leaders are expected to discuss a range of issues of mutual interest: the Russia-Ukraine conflict, the situation in West Asia, trade relations and energy cooperation are expected to come up for discussion between the two leaders. President Vladimir Putin arrived in the national capital in the early hours today to attend the BRICS summit. Prime Minister Modi will hold talks with Iranian President Masoud Pezeshkian this evening. The meeting assumes significance in view of the prevailing situation in West Asia. The Prime Minister is also scheduled to meet United Nations Secretary General Antonio Guterres during his engagements in the national capital. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that resilience has become central to every nation's economic strategy, along with the need to foster and promote sustainability through deeper cooperation and stronger partnerships. Addressing the BRICS Business Forum in New Delhi this morning, Dr. Jaishankar said the summit is taking place at a time when the global political and economic order is undergoing significant changes.
4: Today's forum brings together a much wider set of enterprises and sectors and provides a space to examine not only commercial opportunities but also the conditions that enable them. This wider canvas is reflected in the forum's agenda. Supply chain connectivity and trade facilitation have emerged to be crucial, but so do building robust services, agriculture and agri-technology, digital delivery, MSMEs, startups and women-led enterprises.
3: In his address, Union Commerce and Industry Minister Piyush Goyal called upon BRICS nations to work together to translate their economic strengths into jobs, wealth and prosperity.

0: இதுவரை சங்கீத சாரலில் சமயாகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அஞ்சோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 1893 இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பகிர்ந்துள்ளார். அவரது உரை நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இன்றளவும் ஊக்கமளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை மத நல்லிணக்கம், உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்துள்ளார். அவரது தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டில் எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் நாடுகளுடனான வர்த்தகம், நிலையான பொருளாதார வளர்ச்சி, எரிசக்தி பரிமாற்ற திட்டங்கள், நிதி, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் கலந்துரையாடல் நடைபெறுவதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும். இன்றைய உச்சி மாநாட்டில் 2000 மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்திய தொழில்துறை அமைப்புகளான ஃபிக்கி, CII மற்றும் அசோச்சம் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த உச்சிமாநாட்டில் தோல்விகளில் இருந்து மீண்டு எழுவது, கூட்டுறவு மற்றும் நிலைத்த தன்மையுடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது என்ற கருப்பொருளின் கீழ் ஆலோசனைகளும் விவாதங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொடர் வர்த்தக சில்லறை விற்பனை நிறுவனங்களை ஏற்படுத்துதல், நாடுகளுக்கிடையே பில்லியன் டாலர் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளுதல் என்ற அடிப்படை ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முன்னோட்டமாக கடந்த வாரம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு உறுப்பினர்கள், கல்வி முன்னேற்ற குழுமம், விளையாட்டு, இளையோர் மேம்பாடு, சுற்றுலா, தொலைத்தொடர்பு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைத்தல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் உச்சி மாநாடு புதுதில்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற மாநாட்டில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக அளவிலான ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 40

0: 10% பங்கை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேற்கொள்வதாக அவர் கூறினார். நாடுகளுக்கிடையே பொருளாதார வலிமையை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஒருமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும், மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தும் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பொறியியல் தொடர்பான வர்த்தகமும் மின்னணு பொருட்களின் வர்த்தகமும் இந்தியாவிலிருந்து பெருமளவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மருந்து பொருட்கள் உற்பத்தியிலும் இந்தியா மிகச்சிறந்த பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதனை நிலைநிறுத்தும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். கச்சா பொருட்கள் மற்றும் அரிய வகை தாது பொருட்களை கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே இது வர்த்தக உறவை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த அமைப்புடன் வேறு சில நாடுகளும் இணைந்திருப்பதாகவும், நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஆண்டு இந்தியாவில் உச்சிமாநாடு நடைபெறுவது பெருமை மிக்கதாகும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், தென்னாப்பிரிக்க தலைவர் திரு சிரில் ராமபோசா மற்றும் உகாண்டாவின் துணைத் தலைவர் ஜெசிகா அலுப்போ புதுதில்லி வந்தடைந்தனர். நைஜீரியா, உருகுவே, லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மொழியின் ஆற்றலை போற்றிய பாரதியாரின் சொற்கள் காலங்கடந்தும் நம் மனங்களில் அதே வீரியத்துடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று கூறியுள்ளார். தேசப்பற்று, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை தமது கவிதைகளால் எடுத்துரைத்த மகாகவி பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தையான பாரதியார் தமது கவிதைகளின் மூலம் நமது விடுதலை இயக்கத்திற்கு தேசபக்தி உணர்வை ஊட்டியவர் என்று தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான பாதையை காட்டியவர் அவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் சுதந்திரமும் முன்னேற்றமும் மக்களின் ஒற்றுமையிலிருந்து பிறக்கும் என்பதை ஆழமாக நம்பியவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை கடந்த சமூக ஒற்றுமை, பெண் விடுதலை, சமத்துவம் மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை தமது கவிதைகளில் வலியுறுத்தியவர் பாரதியார் என்று அவர் கூறியுள்ளார். அவரது லட்சியங்களையும் தேசப்பற்றையும் போற்றி அவரது நினைவை வணங்குவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தேசிய வனக்காவலர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பல்லுயிர் பெருக்கத்திற்கு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க இன்னுயிர் ஈந்தவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் குறித்த தகவல்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், எதிரி நாடுகளின் கப்பல்களை தாக்கும் என்றும் ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் இந்த கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. யுஎஸ் ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் ஆண்டோ

0: நீனா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் ஃபெலிட்ஸாட்டா புஷ்கரேவா இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஹேடன் ஜோன்ஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஹுவாங் சிங்பிங்கை வென்றார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல் ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அஞ்சோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளிலும் வீசக்கூடும். இன்றும் நாளையும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் AL ராகவன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் திருச்சி வாசுதேவன், இசை வித்யா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 1 மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஆஸ்பயர், புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: ஆஸ்பயர், புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் என்று அழைக்கப்படும் புத்தாக்க கிராமப்புற தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான திட்டமானது இந்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தால் கடந்த 2015 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொழில்நுட்ப மையங்களில் வலையமைப்பை அமைக்கவும், தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும், தொழில் முனைவோரை உருவாக்கவும், வேளாண் துறையில் புதுமைக்கான தொடக்கங்களை உருவாக்கவும், மையங்களை அமைக்கவும், எல்பிஐ என்று அழைக்கப்படும் வாழ்வாதார வணிக காப்பகங்கள் அல்லது டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் அமைக்க இந்த ஆஸ்பயர் திட்டமானது நிதி உதவி வழங்குகிறது. இந்த திட்டம் புதிய வேலைகளை உருவாக்கி வேலையின்மையை குறைக்கவும், தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும், மாவட்ட அளவில் பொருளாதார வளர்ச்சி அடையவும், தொழில்துறையில் புதுமைகளை ஊக்குவிக்கவும் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. விவசாயம் என்பது நம் தேசத்தின் முதுகெலும்பு. இந்திய பொருளாதாரத்தின் மையமாக இருந்து நாட்டின் வாழ்வாதாரத்தில் சுமார் 58% பங்களிக்கிறது. இது மக்கள் தொகையில் பாதி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒருங்கிணைக்கிறது. நாட்டின் மக்கள் தொகை பெருக்கமானது உணவு தானியங்கள் மற்றும் பண்ணை விளை பொருட்களுக்கான தேவையினை அதிகரித்துள்ளது. ஆஸ்பயர் திட்டமானது வேளாண் துறையில் தொழில் முனைவு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முயற்சியாகும். தொழில் முனைவோர் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வணிகம் செய்வதற்கான அறிவு மற்றும் விழிப்புணர்வு இன்றியமையாதது. ஆஸ்பயர் திட்டம் மூலம் இந்திய ஸ்டார்ட் அப் அமைப்பில் விவசாயத் துறையில் தொழில் முனைவோருக்கு தேவையான அறிவு மற்றும் திறன் சார்ந்த பயிற்சி வழங்குவதே இதன் இலக்காகும். இது தொழிலில் புதுமையை மட்டுமல்ல, புதிய புதிய நிறுவனங்களை அமைப்பதை ஊக்குவிப்பதோடு விவசாயம் மற்றும் உற்பத்தி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான வணிகங்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பம் திட்டத்தின் அம்சங்கள் கிராமப்புற வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இந்தியாவிற்கு இடையிலான வளர்ச்சி இடைவெளியை குறைக்கிறது. கிராமப்புற தொழில்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்த புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவதை ஆஸ்பயர் திட்டம் ஊக்குவிக்கிறது. கிராமப்புறங்களில் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நிலையான வணிக மாதிரிகளை ஊக்குவிக்கிறது. இந்த திட்டம் வழங்கல் மற்றும் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்த அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. இந்த ஆஸ்பயர் திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: தொழில் தொடங்க விரும்பும் 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், விவசாயத் துறையில் கவனம் செலுத்தும் பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள், உதயம் MSME திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட MSMEக்கள், தொழில்நுட்பம், தொழில் முனைவு, கிராமப்புற மேம்பாடு மற்றும் வணிக மேலாண்மை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள மத்திய மற்றும் மாநில அரசு நிறுவனங்கள், அரசு துறைகள், அமைச்சகங்கள் அல்லது மத்திய மாநில அரசுகளின் கீழ் உள்ள நிறுவனங்கள், குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழிலில் கவனம் செலுத்தும் காப்பகங்கள், தகுதியான தனியார் நிறுவனங்களால் நிறுவப்பட்ட புதிய இன்குபேட்டர் மையங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள https://aspire.msme.in

0: gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள், இதுவரை ஆஸ்பயர் புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: election, 5 assembly seats, will also go to polls on the 6th of October. India has crossed the significant milestone of 80 lakh human papillomavirus HPV vaccinations, marking another major step towards strengthening preventive healthcare and protecting against HPV infection and HPV-associated cancers. The Ministry of Health and Family Welfare said every vaccination brings India closer to a healthier and cancer-free future for its daughters. In the Junior Asia Cup hockey, the Indian men's team will take on Malaysia in the semi-final at Mo Chi in China this afternoon at 2:15 p.m. IST. And with that, we end this news bulletin.
1: Neram Urumani Patanimidam Akashwani. என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் காரைக்குடிக்கு தான் போறோம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் காரைக்குடிக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்த்தோமானால், தமிழ்நாட்டில் இயற்கை அடிப்படையில் மரங்கள், செடிகள், பூக்கள், இப்படி நிலவியலின் அடிப்படையிலும் ஊர் பெயர்களை மக்கள் இயற்கையோடு சார்ந்து அழைத்திருக்கிறார்கள். அப்படியாக இது செடியின் அடிப்படையில் அமைந்த ஒரு ஊராக நாம் பார்க்கிறோம். அப்பகுதியில் காரை என்னும் முச்செடி வகை, முள்ளுள்ள ஒரு செடி வகை நிறைந்து காணப்படும் நிலப்பகுதியாக இருந்திருக்கிறது. குடி என்றால் மக்கள் குடியேறிய பகுதி, மக்கள் வாழும் பகுதி என்ற அடிப்படையில் காரை செடிகள் மற்றும் பாரம்பரியமான காரை வீடுகள், இந்த இரண்டையும் இந்த ஊருக்கு பொருத்தமாக இருக்கும். என்ன ரெண்டும் சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா அப்படின்னா, பொதுவாக கிராமத்துல சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு ஒரு பாதையா போகுது அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு ஊருக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் கடைசியில முடிவுக்கு வர்றப்ப இயற்கையின் அடிப்படையிலும் நிலவியலின் அடிப்படையிலும் நாம் பார்க்கப்ப அந்த ஊரினுடைய பெயர் பொருத்தமாக அமைவதை நாம் காணலாம். அப்படியாக காரை செடிகள் நிறைந்த நிலப்பகுதி அப்படின்றதுனால இது காரைக்குடி என்று பெயர் வந்திருக்கிறது என்றும் அறிய முடிகிறது. மற்றொரு காரணமாக காரை வீடுகள் நிறைந்திருக்கும் ஊர் என்பதனால் அப்படின்னு இந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது. காரை அப்படின்னு சொல்றப்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி பல பொருள் இருக்கிறது. தமிழ் மொழிக்குரிய ஒரு வளமே ஒரு சொல் பல பொருள் இருக்கிறது என்பது தமிழ் மொழியுடைய வளத்தையும் செழுமையையும் காட்டுகிறது. அப்படி காரை என்ற சொல்லுக்கு கட்டுமானத்தில் பயன்படும், அதாவது வீடு கட்டுவதற்கு பயன்படும் செங்கல், கற்கள் போன்றவற்றை ஒன்றுடன் ஒன்று இணைத்து உறுதிப்படுத்த பயன்படும் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு கலவை, அதுதான் காரை என்று சொல்லப்படுகிறது. இப்படி காரை வீடுகள் நிறைந்த ஊர் என்பதனால் இது காரைக்குடி என்று பெயர் வந்திருக்கிறதாக நாம் அறிய முடிகிறது. அதாவது அக்காலத்தில் இப்பகுதியில் காரை எனப்படும் முட்செடிகளும் தாவரங்கள் அதிக அளவில் மண்டி கிடந்திருக்கிறது என்று, மண்டி என்றால் நிறைந்த, செறிந்த, அதிக என்று பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் தான் மண்டி என்பது. அது மாதிரி காரை செடிகள் மண்டி கிடந்த நிலப்பகுதியாக இருந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் காரை வீடுகள் நிறைந்த குடியிருப்பு பகுதியாக இருந்திருக்கலாம். இந்த இரண்டின் அடிப்படையில் காரைக்குடி என்ற பெயர் வந்திருக்கிறது. பொதுவாக கிராமங்களில் மண் வீடு, குடிசை வீடு, ஓலை வேந்த வீடு, ஓட்டு வீடு இப்படிதான் ஒரு காலத்தில் நிறைந்து இருந்தது. அதற்கு பிறகான காலகட்டத்தில்தான் செங்கலின் பயன்பாடும் கற்களின் பயன்பாடும் சுண்ணாம்பு சிமெண்டினுடைய பயன்பாடும் அதிகரித்தது. அப்ப காரை வீடுகள் அதிகமாக இருந்தது. பொதுவாக கிராமங்களில் யாரையாவது அடையாளப்படுத்தினா, அதோ இருக்குல்ல அந்த காரை வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு வீடு தான் காரை வீடு இருக்கும். இந்த இடத்துல இந்த ஊரில் காரை வீடுகள் அதிகமாக இருந்தது.

ஆனால் இது காரைக்குடி என்று பேர் வந்ததாக நாம் அறிய கிடைக்கிறது. இப்படியாக நாம் காரைக்குடிக்கு போயிருக்கிறோம். இந்த ஊருக்கு காரை என்று பேச்சு வழக்கிலையும் சுருக்கமாக சொல்லப்படுவதுண்டு காரைக்குடிக்கு. இந்த காரை என்ற அடிப்படையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியான காரைக்காலையும் சுருக்கமாக காரை என்றே சொல்லப்படுகிறது. அதை போல சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டார பகுதியிலும் காரை ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறதை நாம் அறியலாம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திலையும் காரை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்திலையும் காரை என்ற ஒரு ஊர் பகுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப காரை செடிகளோ காரை வீடுகளோ நிறைந்த ஊர் பகுதி தமிழ்நாட்டில் பரவலாக இருந்திருக்கிறதை இந்த ஊரின் அடிப்படையில் நாம் அறிய கிடைக்கிறது. அப்படியாக இன்றைய ஊர் காரை.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் ரேவா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு இருப்போம் என்பதாய் பயண குறிப்பு. நாம் நமது பாதைகளை தேர்ந்தெடுத்தோம். பழக்கப்பட்டவைகளை தவிர்த்து இயல்பாய் சுழல சொற்கள் சில நம் கைவசம் இருந்தது. வேற்றுமைகள் களைந்து காத்திருப்பை உண்டு பார்த்த கச்சிதம் புதிய வருகைக்கு பிறகான இடைவெளியின் பசியை அளந்து வைத்திருந்தது. நாம் நிறைவோடிருந்தோம். பகிர சில பருக பழ இடைமறிக்கும் நினைவுக்கு இட்டு நிரப்ப சிற்சில நம் உலகம் நமக்காய் இருந்தது. வெயில் திரை இருள் மழை இடர் பள்ளம் எழுதும் உயரம் எதிலும் நிறைய பழகிய காளி கோப்பைகளை காலம் நமக்கு பரிசளித்திருந்தது. எழுதி எழுதி அழிந்த முகங்கள் கொடுத்து போன அர்த்தங்களில் ஏறி அரிதாரம் எடுத்து தருகிறது. சிரிப்பதற்கு தோதான உதடுகளை உடுப்புகள் உண்ட களைப்பு பூகோள உருண்டை அறிந்த எதையும் புதிதான ஒன்றை போல் அணுகுகிறது. உன் புத்த கண்கள் நாம் நமக்குள் மிச்சம் வைத்திருந்தோம். தீர தீர திரும்பும் காட்சிகள் நிறம் மாற்றி நிறமேற்றுகிறது. அறிதலின் மேல் அறிந்திடாத அந்த மலைப்பாதையோ நம்மை அனுமதிக்கிறது. யாவற்றுக்கும் பின்னும் நாம் அறிந்தே நகர்கிறோம். இருப்போம் என்பதாய் பயண குறிப்பு. இந்த கவிதைக்குள்ள நாம் பயன்படுத்திருக்கிற நாம் நீ உண்ணுன்ற விகுதி எல்லாமே என்கிட்ட இருக்கிற நானும் எனக்கு தெரியாத நானையும் சேர்த்து பயணப்படுறதுல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் இந்த கவிதைக்குள்ள நான் பயன்படுத்தியிருக்கேன்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ஆசனா பேரு விபரீத கரணி. இந்த மெடிடேஷனுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸில் பண்ண போகிறீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான போஸுங்க, பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான போஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் முதுகில் படுத்துக்கணும், ஒரு யோகா மேட்டில் படுத்துக்கோங்க. உங்கள் ரெண்டு காலையுமே வந்து ஒரு வாலில் வந்து நல்லா நீட்டி வைக்க போகிறீங்க. உங்கள் இடுப்பு வந்து அந்த சுவருக்கு டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு படுக்க முடிஞ்சால் நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்லைட் கேப் இருந்தால் கூட ஓகே. உங்கள் முதுகில் படுத்துட்டு ரெண்டு காலையுமே தூக்கி நல்லா வாலில் வைங்க. ரெண்டு காலுக்கு நடுவில் கேப் இருக்கலாம். உங்கள் ரெண்டு கை உங்களோட உடம்போட சைடில் வச்சுக்கோங்க. உங்களோட உள்ளங்கை வந்து நல்லா மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி வைங்க. ஏன்னா உள்ளங்கை வந்து ஓப்பனாக இருக்கணும். நல்லா பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து பாடியை வந்து எங்கேயுமே அழுத்தாதீங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற மெடிடேஷன் பேர் யோக நித்ரா. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். நான் உங்களோட தலையை ரிலாக்ஸ் பண்ண சொல்லும் போது உங்கள் தலையை பற்றி யோசிங்க, பட் தலையை தொடுறதோ அசைக்கிறதோ பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பாடி பார்ட்ஸாக ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோவாக நம்ம ஒரு சைடு திரும்பி எந்திரிச்சு உட்காந்துக்க போகிறோம். தொடங்கலாமா இந்த மெடிடேஷனை? எல்லாரும் படுத்துக்கோங்க. உங்கள் பேக்கில் உங்கள் ரெண்டு காலம் தூக்கி மேலே வைங்க. உங்கள் ரெண்டு காலம் மேலே தூக்கி வைக்கிறதுனால நம்மளுக்கு பயத்துக்கு போட்டுற ரத்த ஓட்டம், அதாவது நம்மளோட நெகட்டிவ் பிளட் எல்லாமே வந்து திருப்பி ஹார்ட்டுக்கும் வரும். நம்மளோட யூட்ரஸ்க்கு போகிற பிளட் ஃப்ளோவுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஹார்ட்லேருந்து பியூர் பிளட் வந்து நம்மளுக்கு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும். அதே மாதிரி ஆர்கன்ஸில் இருக்கிற கெட்ட ரத்தமும் வந்து ஹார்ட்டுக்கு போனால் தான் பியூரிஃபை ஆகும். ஸோ இந்த போஸ்ட் விபரீத கரணி பண்ணுறது மூலமாக நம்மளோட பேட் பிளட், அதாவது இம்ப்யூர் பிளட் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு திரும்பி சுத்தம் பண்ணுறதுக்கு திரும்பி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்ட் பண்ணுறது மூலமாக வெரிகோஸ் வெயின் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். மெதுவாக உங்களை தலையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கண்கள் மற்றும் மூக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட வாய்கள் மற்றும் காதுகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கழுத்தை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட தோள்பட்டைகள் மற்றும் உங்களோட இரண்டு கைகளும் கை விரல்களும் ஒவ்வொன்றாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட முதுகு தண்டு மற்றும் உங்களோட மேல் முதுகு கீழ் முதுகு தசைகள் எல்லாத்தையுமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட மார்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதி அதோடைய தசைகள் எல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட அடி வயிறு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட தொடை மற்றும் தொடையில் இருக்கிற தசைகள் முழங்கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கணுக்கால் காஃப் மசில்ஸ், உங்களோட ஆங்கிள்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட பாதங்கள் பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு விரல்களையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.

உங்களோட மொத்த உடலையுமே தலையிலிருந்து கால் வரையிலும் நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுங்க. உங்களோட உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா சீராக அமைஞ்சு நல்லா போயிட்டுருக்கு ஒரு ஒரு ஆர்கன்ஸ்க்கும். இதை நல்லா நீங்கள் வந்து உணருங்க. உங்களோட உடலில் உங்களோட எனர்ஜிஸ் நல்லா அதிகரித்து நல்லா ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஃபீலிங்கை வந்து உங்களோட ஃபேஸில் நல்ல ஒரு ஸ்மைலோட நல்ல ஒரு சிரிப்பு எடுத்துகிட்டு வாங்க உங்கள் ஃபேஸில். இப்போ நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், என்னோட உடம்பு நல்ல ஆக்டிவாக இருக்குது. அதை நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் உடம்பில் மெதுவாக உங்களோட கவனம் ஃபுல்லாக உங்களோட பிரெத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க, உங்களோட மூச்சுக்கு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியில் விடும்போதும் எப்படி உங்களோட வயிறு வெளியில் உள்ளே போயிட்டு வரத நல்லா உணருங்க. இப்போ மெதுவாக உங்களோட ரெண்டு கால் விரல்களையும் மெதுவாக அசைங்க. ரெண்டு கால்களையும் கிட்டக்க எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் கை விரல்களை மெதுவாக அசைங்க. உங்கள் ரெண்டு கையும் நல்லா மேலே நீட்டி உன்னோட ஒன்று ஃபிங்கர்ஸை நல்லா இன்டர்லாக் பண்ணி ரெண்டு கையுமே நல்லா திரைய தொடுங்க. நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தலைக்கு மேலே நீட்டி தரையில் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக உங்கள் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக உங்களோட கைகளை ரிலாக்ஸ் பண்ணி மெதுவாக உங்கள் கால்களை கீழே இறக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து மெதுவாக திரும்பி ஒரு சைடாக திரும்பி எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. மூணு தடவை நல்லா மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. தினமுமே ஒரு 1 hour டைம் எடுத்து உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து அந்த 1 hour டைம் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம்.
1: இமயமலையோட அடிவாரம். அங்கிருந்து பார்த்தோம்னா அந்த பனிமலையோட சிகரங்கள் சூரிய வெளிச்சத்துல அப்படியே தங்கம் போல மின்னி ஜொலிக்கிறத கண்கொள்ளா காட்சியா நம்ம ரசிக்கலாம். அப்படிப்பட்ட இயற்கை சூழல் நிறைஞ்ச இமயமலை அடிவாரத்துல ஒரு அழகான குருகுலம் இருக்கு. இன்னைக்கு கதையரங்கத்துல அந்த குருகுலத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கதையரங்கத்துக்குள்ள போலாம். இயற்கை சூழல் நிறைஞ்ச அந்த இடத்துல இருக்கிற அந்த குருகுலத்துக்கு பல சீடர்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி வந்து அந்த குரு கிட்ட கத்துப்பாங்களாம். அந்த குரு அவ்வளோ ஸ்பெஷலானவர். ஏன்னா அவர் யாருக்கும் நேரடியா ஒரு பாடமா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார். ஆனா அந்த விஷயத்த ஒரு அனுபவத்தின் மூலமா நம்மள உணர வைப்பார். நமக்கான புரிதல் ஆழமா இருக்கிற மாதிரி அவர் செய்வார். சீடர்கள் மட்டும் இல்ல, பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கூட அவரை வந்து பார்த்துட்டு அட்வைஸ் கேட்கறது வழக்கம். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய செல்வந்தர் அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். அவரை பார்க்கும்போதே குருவுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, இவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருக்கே அப்படின்னு குரு யோசிக்கிறார். குரு அவர்கிட்ட எதுவுமே பேசல. அந்த செல்வந்தர் கிட்ட வந்த உடனே இங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்பையில தண்ணீர் கொடுக்கிறார். அந்த செல்வந்தர் அந்த கோப்பை தண்ணீரை வாங்கி ஒரு நிமிஷம் குனிஞ்சு பார்க்கிறார். உள்ள ஏதோ ஒரு பூச்சி நின்ற மாதிரி இருந்தது. ஐயோ, இவர் என்ன பூச்சி நின்ற ஒரு தண்ணி நம்ம கிட்ட கொடுக்குறாரே அப்படின்னு யோசிக்கிறார். ஆனாலும் குருவாச்சே, அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணியை குடிச்சுடுறார். செல்வந்தர்கிட்ட குரு எதையுமே பேசல. இவர் அந்த நீரை பார்க்கறதையும் அதுக்கப்புறம் அது ஒரு சந்தேகத்தோட பருகிறதையும் கவனிச்சுட்டு நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறார். செல்வந்தருக்கு ஆச்சரியம். நம்ம ஏதோ ஒரு குழப்பத்துக்காக இங்க வந்தோம், நம்ம கிட்ட இவர் எந்த கேள்வியும் கேட்கல, எதுவும் சொல்லல, ஆனா ஒரு கப் தண்ணியை கொடுத்துட்டு குடிச்ச உடனே போன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு குழப்பத்திலே நிக்கிறார். குரு மறுபடியும் சொல்றார், நீங்க கிளம்பிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். வீட்டுக்கு போன செல்வந்தருக்கு ஒரே வயிற்று வலி, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, வாந்தி பரட்டுற மாதிரி வந்துருச்சு. செல்வந்தரால தாங்கிக்க முடியல. என்னடா இது, ஒருவேளை அந்த குரு கொடுத்த தண்ணீரால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறார். மருத்துவரை போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறார். சரி, இந்த ஒருவேளை பார்ப்போம், இந்த ராத்திரி பொழுது உடம்பு இன்னும் சரியாகலனா மறுநாள் காலையில கண்டிப்பா போய் மருத்துவரை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றார். மறுநாள் காலையில கொஞ்சம் உடம்பு தேவலை போல இருந்தது, ஒன்றும் இல்லை சரியாயிட்டோம் அப்படின்ட்டு அவருடைய வேலைகளை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த குரு கிட்ட இந்த செல்வந்தர் போறார். குரு மறுபடியும் அவருடைய முக

0: முகத்தை பார்க்கறார். நம்பிக்கை இல்லாம ஒரு குழப்பத்தோட இருந்த செல்வந்தரோட முகத்தை கவனிச்ச குரு இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கோப்பை தண்ணீரை விரட்ட கொடுக்கிறார். அந்த தண்ணீரை வாங்கி பார்த்த உடனே செல்வந்தருக்கு அதிர்ச்சி. போன வாரம் தண்ணீர் குடிச்சோமே, அந்த தண்ணீரால்தான் நமக்கு வயிற்றுலாம் வந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் அதே ஒரு பூச்சி நின்ற ஒரு தண்ணி கோப்பையை நம்மகிட்ட கொடுத்துருக்காரே அப்படின்னு செல்வந்தர் யோசிக்கிறார். ஆனா இந்த முறை துணிச்செல்லாம் கேட்டுடுறார், குருவே மன்னிக்கணும், போன வாரமும் இதே மாதிரி தண்ணி கொடுத்தீங்க, நானும் எதுவும் சொல்லாம குடிச்சிட்டேன். ஆனா அதை குடிச்ச பிறகு எனக்கு அப்படி ஒரு வயிற்றுலி வந்தது, எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, மறுபடியும் இந்த வாரமும் இதே மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, நிஜமாதான் சொல்றீங்களா, நீங்க இங்க பருகின இந்த கோப்பை தண்ணீரால்தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா அப்படின்னு குரு கேட்கிறார். அதுக்கு செல்வந்தர் ஆணித்தரமா, ஆமா குருவே, இந்த நீரை குடிச்ச பிறகுதான் எனக்கு வயிற்று வலி வந்தது அப்படின்னு சொல்றார். குரு சிரிச்சுக்கிட்டே, அந்த கோப்பையை இப்ப என்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அந்த கோப்பையை வாங்கி பார்த்த குரு, இந்த தண்ணீர் ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப சுத்தமான நீர் தான் இதுக்குள்ள இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் அப்படின்னு கேட்கிறார். செல்வந்தருக்கு ஆச்சரியம், இப்பதான நம்ம உள்ள ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்தோம், குரு இல்லைன்னு சொல்றாரே அப்படின்னு அந்த கோப்பையை திருப்பி வாங்கி பாக்குறாரு. அவர் கண்ணுக்கு அந்த பூச்சி தெரியுது. மறுபடியும் சொல்றார், இல்ல குருவே, என் கண்ணுக்கு தெரியுதே, இங்க பாருங்க அப்படின்னு சொல்றார். குரு சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, சரி இப்படி என் அருகே எழுந்து வாங்க அப்படின்னு செல்வந்தர் கிட்ட சொல்றார். கிட்ட போன செல்வந்தர், இப்ப உங்க தண்ணீரை பாருங்க அப்படின்னு குரு சொல்ல, செல்வந்தரும் அந்த கோப்பையை கவனிக்கிறார். அந்த கோப்பையில இருக்கிற தண்ணீர் ரொம்ப தெளிவா சுத்தமா அவ்வளோ கிளியரா இருக்கு. செல்வந்தருக்கு ஆச்சரியம், என்ன இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க உட்காந்து பார்க்கும்போது தெரிஞ்ச அந்த பூச்சி இப்ப கோப்பையில இல்லையே, குரு ஏதாவது மேஜிக் பண்ணிட்டாரா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு டக்குன்னு கேட்டுடுறார். குருவே இப்பதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே, செல்வந்தரே, நீங்க உட்கார்ந்துட்டு இருந்த உங்க இருக்கைக்கு மேல பாத்தீங்களான், கூரையில ஒரு அழகான ஒரு ஓவியம் இருந்துச்சு, அந்த ஓவியத்துல இருந்த அந்த பிரதிபலிப்பு தான் அந்த கோப்பையின் தண்ணீருக்குள்ள ஒரு பூச்சியால் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து செல்வந்தருக்கோ பயங்கர ஷாக். அப்ப உண்மையிலேயே அது பூச்சி இல்லையா, இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நான் பார்த்தனா அப்படின்னு யோசிக்கிறார். குரு திரும்பவும் சொல்றார், உண்மையிலே இந்த தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி தான், இந்த கோப்பைக்குள்ள எந்த பூச்சியும் இல்லை, ஆனா நீங்க பார்த்த பிரதிபலிப்ப உண்மைன்னு உங்க மனசு நம்பிடுச்சு, உங்க மனசு நம்பினதுனாலதான் உங்க உடம்பும் சரியில்லாம போச்சு, இப்ப புரியுதுங்களா அப்படின்னு குரு கேட்க செல்வந்தருக்கு அதிர்ச்சி. குரு தொடர்ந்து சொல்றார், உங்க வாழ்க்கையும் இப்படிதான், நீங்களா தேவையில்லாம ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நெஜம்னு நம்பிட்டு அதனாலும் துயரம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வருத்தமும் படுறீங்க, உண்மையிலே உங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்லை, எதையும் உங்க மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க தெளிவான சிந்தனையோட இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே வாழ்க்கையில சுலபமானதுதான் அப்படின்னு குரு சொல்றார். இப்போ செல்வந்தருக்கு தான் எதுக்காக வந்தமோ அதற்கான தெளிவு கிடைச்சது. நேயர்களே, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான குழப்பங்கள் நம்முடைய கற்பனையில வர்றதுதான், நிஜத்துல அந்த விஷயங்கள் நடக்க போறதே கிடையாது. அதனால எந்த ஒரு குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம தைரியமா சந்தோஷமா உங்க வாழ்க்கைய கொண்டாட்டத்தோடு அனுபவிங்க. மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சிய பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இந்த அடர் நடவு முறையில் மாமரத்துக்கும் தண்ணீரில் முற்றிலுமாக கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். உர அளவு அப்படிங்கிற ஒரு தனி அட்டவணையே இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையோ மழைக்கு தகுந்த மாதிரியோ

0: வெயிலுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாதப்ப தண்ணி விடுறதையும் தவிர்க்கணும். அப்போ தான் மாமரம் பூ எடுக்கும், காய்க்கையும் ஆரம்பிக்கும்.
1: மாவில் அடர் நடவு முறை குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று தலைநகர் டெல்லி வந்துள்ள ரஷ்ய அதிபருடன் பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். ரஷ்யா உக்ரைன் மோதல், மேற்காசிய நிலவரம், வர்த்தக உறவுகள், எரிசக்தி ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடனும் பிரதமர் இன்று மாலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்களின் மத்தியில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இதனிடையே உலக நலனை முன்னிறுத்தி அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளுடன் பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுடில்லி பாரத் மண்டபத்தில் நாளை தொடங்கும் இந்த 2 மாநாட்டையொட்டி தலைநகர் டெல்லி பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், வளர்ந்து வரும் நாடுகளின் தலைவர்களை ஒருங்கிணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய சர்வதேச அமைப்பை உருவாக்குவதே பிரிக்ஸ் மாநாட்டின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். லண்டன் ஹூத்ரு விமான நிலையத்தில் அங்கு வாழும் தமிழர்கள் முதலமைச்சரை அன்புடன் வரவேற்றனர். அங்கு நடைபெறும் தொழிலதிபர்கள் பன்னாட்டு நிறுவன பிரதிநிதிகள் கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் காத்திருப்பு நேரத்தை 10 குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நிற்காமலேயே கட்டணம் செலுத்தும் முறை தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆராய்ந்து வருவதாக கூறினார். சாலை போக்குவரத்தை மேம்படுத்தி வாகனங்களுக்கு இலகுவான பயணத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய வன தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டின் காடுகள், வன உயிரினங்கள், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதில் தங்கள் இன்னுயிர் ஈந்த வன காவலர்கள், வனச்சரகர்கள், வன சமூகத்தினருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உயிர் தியாகம் புரிந்த வன அலுவலர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நாட்டின் பரவலாக காணப்படும் பல்லுயிர்களை அர்ப்பணிப்புடன் வன அதிகாரிகள் பாதுகாத்து வருவதாக கூறினார். நம் நாட்டின் இயற்கை வளத்தை சமூக விரோதிகளிடமிருந்தும் பேரிடர்களின் போதும் பாதுகாத்து தேசத்தின் வளத்தை வனத்துறையினர் முன்னெடுத்துச் செல்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 105வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பாரதியார் பயின்ற பள்ளி வகுப்பறையில் மாணவ மாணவியர் அங்குள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பள்ளி வளாகத்தில் உள்ள பாரதியாரின் சிலைக்கும் ஆசிரிய பெருமக்களும் மாணாக்கரும் பாரதியாரின் பாடல்களை பாடி கவி அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், தேசப்பற்று, சமத்துவம்

0: மகளிர் முன்னேற்றத்தை தமது கவிதைகள் மூலம் முன்னெடுத்துச் சென்ற பாரதியாரின் நினைவுகளை போற்ற அழைப்பு விடுத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படும் மகாகவி பாரதியார் சமூக நீதிக்கான பாதைக்கு வழிகாட்டியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல தமிழறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா வயது மூப்பு காரணமாக மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமடைந்த அவர் 2021 மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும், 2000 ஆண்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சாலமன் பாப்பையா சில தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். வங்கிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் வங்கி ஊழியர்கள் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வங்கி சேவைகள் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இணையவழி வங்கி சேவைகளும் ஏடிஎம் சேவைகளும் வழக்கம்போல் இயங்குகின்றன. சென்னை, கோவை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகளை களையும் வகையில் மின் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், விரைவில் மின் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு கோவிலிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருப்பணிகள், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து மதிப்பீடுகள் தயாரித்து பணிகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். சுவாமிமலை முருகன் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையின் பணிகளை எளிமையாக நடத்திட மாதிரி பதிவு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பதிவு பணிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்.
2: பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் விரிவுபடுத்தப்படும். எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே விரிவுபடுத்தப்படும். அடுத்தடுத்த சேவைகள் எம்ஓடி அது மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸும் விரிவுபடுத்தப்படும். உங்களுக்கு அடுத்த வருட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அனைத்தும் வந்து பேப்பர்லெஸ்ங்கிற முறையில் ஆயிரங்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நாங்கள் தொடங்க இருக்கிறோம்.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு நிதி நெருக்கடியும் கடன் சுமையும் உள்ள நிலையில் 1200 கோடி ரூபாய் கடன் வாங்கி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பது அவசியமற்றது என்று கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடைமலை குண்டு குமணன் தொழுசாலையில் சங்கிலி கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறைகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சங்கிலிக்கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாறையில் மனிதர்கள் கால்களை விரித்த நிலையில் இருப்பது போன்ற காட்சிகளும் வேட்டை காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இவை பழங்கால மக்களின் வேட்டை அல்லது சடங்கு முறைகளை பிரதிபலிப்பதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் குகை போன்ற பழங்கால மனிதர்களின் வாழ்விடமும் இரும்பு உருக்கு பொருட்கள், சுடுமண் குழாய்கள், தேய்ப்பு கருவிகள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ளன. தேனி ராஜ்குமார்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி யாகசாலை பூஜைகள் இன்று மாலை தொடங்குகின்றன. வரும் 17ஆம் தேதி வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர்

0: தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று யாகசாலை பூஜைகள் 400க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் இந்த வேள்வியை நடத்துகிறார்கள். இன்று மாலை 4:35 மணிக்கு மேல் முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி தொடர்ச்சியாக வரும் 17ஆம் தேதி காலை வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. 16ஆம் தேதி பரிவார மூர்த்திகளுக்கான கும்பாபிஷேகம் தீபாராதனையும், 17ஆம் தேதி அன்று காலை 7:40 மேல் 8:10 மகா கும்பாபிஷேகமும் கோலாகலமாக நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். காலிறுதியில் மால்விகா பான்சோத்தை 21-18, 15-21, 21-14 என்ற செட்களில் அவர் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி சென்னை.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 to 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
5: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும், இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை.

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. இன்று 2:35 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் ரெக்க திரைப்படத்தில் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com

0: com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 2:25. துறைகாணத்தில் தொடர்ந்து ஹரிஹரன் பாடிய பாடல் படம் கடலை.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். நேரம் 2:35:40. ஆகாஷ்வாணி சேர்ந்து செய் பாடல் பயிற்சி.
1: இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
2: மாதி மாதி
3: மாதி மாதி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: சேதோ முகுட லாயி
3: சேதோ முகுட லாயி
2: தல தல சமுத்ரலே
3: தல தல சமுத்ரலே
2: பாவு பகாலி
3: பாவு பகாலி
2: சுந்தர் ஸ்ரேஷ்ட
3: சுந்தர் ஸ்ரேஷ்ட
2: பனி பசேகோ
3: பனி பசேகோ
2: யோதேஷ்
3: யோதேஷ்
2: விஸ்வபரி
3: விஸ்வபரி
2: கர்வபோகி
3: கர்வபோகி
2: பஸ்னே
3: பஸ்னே
2: மேரோ தேஷ்
3: மேரோ தேஷ்.
1: பல்லவி எழுதிட்டீங்க. இப்ப முதல் சரணம்.
2: சாப் குராஸ்
3: சாப் குராஸ்
2: சுனாகரி
3: சுனாகரி
2: ஃபுல்னே பஹார்
3: ஃபுல்னே பஹார்
2: அன்ன
3: அன்ன
2: ஃபல் ஃபுல்
3: ஃபல் ஃபுல்
2: பர்னே
3: பர்னே
2: சௌம்ய மதேஷ்
3: சௌம்ய மதேஷ்
2: ஹோச்சோ அல்கோ
3: ஹோச்சோ அல்கோ
2: கோரோ காலோ
3: கோரோ காலோ
2: சபை ஹம்ரை மான்சே
3: சபை ஹம்ரை மான்சே
2: ஏக்தாமா
3: ஏக்தாமா
2: பாந்தியேகோ
3: பாந்தியேகோ
2: பாரதிய
3: பாரதிய
2: மான்சே
3: மான்சே
2: கங்கா பனி
3: கங்கா பனி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: பக்னே
3: பக்னே
2: நதி
3: நதி
2: நாலா
3: நாலா
2: பிஜாந்தை
3: பிஜாந்தை
2: தர்த்தி சபை
3: தர்த்தி சபை
2: பஞ்சா
3: பஞ்சா
2: உர்வரா
3: உர்வரா.
1: இப்ப ரெண்டாவது சரணம்.
2: ஜாதா தர்ம
3: ஜாதா தர்ம
2: ஆப்னே குஷி
3: ஆப்னே
2: ஜஸ்து மானே பனி
3: ஜஸ்து மானே பனி
2: ஹாமி சபை
3: ஹாமி சபை
2: பாரதிய
3: பாரதிய
2: பாரத்
3: பாரத்
2: ஹாம்ரோ
3: ஹாம்ரோ
2: பூமி
3: பூமி.
1: பாட்டை முழுசும் எழுதியாச்சு. சுமன் கார்கி அவர்கள் இந்த பாடலை எப்படி இசையோட பாடுறதுன்னு உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இப்ப அவர் ஒரு தரம் பாடலை பாடுவார், நீங்க அதை கேட்டு அதே மாதிரி திரும்பி பாட போறீங்க.

இப்ப முழு பாடலையும் தப்லா இசையோடு சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் 8 அக்ஷரம் கொண்ட ஆதித்தாளத்தில் அமைஞ்சிருக்கு.

0: சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்லை, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடல் பயிற்சி கேட்டோம்.
2: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
3: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
2: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
3: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
2: கால் பண்ணல, ஒருவேளை ஃபோன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
3: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
2: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
4: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சென்னை ICF 6 சென்டிமீட்டர், அயப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், அண்ணாநகர் மேற்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், மூரார்பாளையம், பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர், சென்னை கொரட்டூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ஐஸ் ஹவுஸ், அறந்தாங்கி, செம்பரம்பாக்கம், காரையூர், அமைந்தகரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், பூவிருந்தவல்லி, வில்லிவாக்கம், தாமிரப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, பெரம்பூர், திருவேற்காடு, சென்னை, திருநின்றவூர், ஆலந்தூர், மணப்பாறை, மீனம்பாக்கம், கள்ளக்குறிச்சி, சென்னை காவல்துறை இயக்குனர் அலுவலகம், மடிப்பாக்கம், சத்தியமங்கலம், ரிஷிவந்தியம், நெற்குன்றம், அம்பத்தூர், லப்பைக்குடிக்காடி, கொளப்பாக்கம், சென்னை பேசின் பாலம், தொழுதூர், மாதவரம், கள்ளக்குறிச்சி, செய்யாறு, பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அகரம் சீகூர், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், எறையூர், வேப்பந்தட்டை, திருவாடானை, கொடிவேரி, ஈஞ்சம்பாக்கம், மதுராந்தகம், மணிமுத்தாரணை, வெட்டிக்காடு, கவுந்தப்பாடி, வடசரபாக்கம், திருமன்னூர், கொடநாடு, கொளத்தூர், ஷாலிகிராமம், மடிப்பாக்கம், புழல், நகுடி, குன்றத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், மேடவாக்கம், வடபழனி, கோவில்பட்டி, முகலிவாக்கம், சென்னை ராஜா அண்ணாமலைபுரம், சிவகங்கை, கீழ்ப்பாடி, கொடுமையான்மலை, அம்பத்தூர், ஆனைமடுவு அணை, அடையாறு, பள்ளிக்கரணை, ஸ்ரீபெரும்புதூர், புதுவேட்டக்குடி, கீழச்செருவாய், கண்ணகி நகர், பெருங்குடி, உதகமண்டலம், உத்தரமேரூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வட்டானம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தீர்த்தாண்டநத்தம், செய்யூர், சென்னை MGR நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, கடலூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இன்று கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, நாமக்கல், விழுப்புரம், செங்கல்பட்டு, கரூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென்கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு மாறுதல் இல்லாமல் சற்றே அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். கடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரி

பதிவான அதிகள வெப்பநிலை 33.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 26.1 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி சென்னை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 770 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குறளமுதம் கேட்போமா?
1: ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார்.
2: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய மூன்று குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952 அதிகாரம் குடிமை.
1: ஒழுக்கமும் வாய்மையும் நாணம் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார்.
2: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய மூன்று குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952 அதிகாரம் குடிமை.
0: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இது திரைக்கான ஒலிக்கும் நேரம். முதல் பாடல் தந்துவிட்டேன் என்னை படத்திற்காக அருண்மொழி உமா ரமணன் பாடியுள்ள பாடல்.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: தர்மதுரை படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் இது.

நிறைவாக மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் பாடல் இடம்பெற்ற படம் கோவில் காளை.

இதுவரை திரைகானம் ஒலி உலாவரை கேட்டீர்கள். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி. நேர்களே, தரை வழி ஒலிபரப்பில் 7:30 துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்த வர்ணனை 101.4 ரெயின்போ பண்பலையிலும் இடம்பெறும். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். மொபைல் ஆப்பில் இந்த அலைவரிசையில் 7:30 உழவர் உலகம். இதில் மாவில் அடர் நடவு முறை குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவீணை இசை. அக்கரைய சுபலட்சுமி அவர்கள் வயலின். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. 100.1 FM கோல்டில்

0: மாலை 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இதில் இளைஞரிசை அக்ஷரா அசோக் வழங்கும் வயலின் இசை, ஸ்ரீஜா நடராஜன் வழங்கும் பாட்டு. 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். நாளைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் தான் சாவித்திரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை. இதில் சுழல் விளக்கு தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகை பிடிப்பதால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு தெற்கு ஒத்துழைப்புக்கான ஐக்கிய நாடுகள் தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:45 திரைகாலம். 8:30 கணபதி உலா, வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர், திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் குறித்த சித்திரம். 9:00 அரங்க செயல் சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் எஸ் சிந்துஜா அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி சுப்பிரமணிய அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் அறிவியல் தொழில்நுட்ப திறன் மேம்பாடு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம், ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் குறித்த உரைச்சித்திரம். எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். மாலை ஒலிபரப்பில் 6:55 வேலைவாய்ப்பு செய்தி, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். 10:00 அகில பாரத இசையில் அஸ்வின் எம் தல்வி அவர்களின் சுர்பகார், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4°C, குறைந்த அளவு 25.7°C, ஈரப்பதம் 75%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2°C, குறைந்த அளவு 24.5°C, ஈரப்பதம் 89%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் மாலையிலது இரவில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi and Russian President Vladimir Putin reviewed the progress in bilateral cooperation in political, economic, defense, energy, space, skill mobility and people-to-people domains today. During the bilateral talks in New Delhi, the two leaders also shared perspectives on key regional and global issues of mutual interest, including the conflicts in West Asia and the Black Sea region. Prime Minister Modi reiterated that dialogue and diplomacy is the way forward in resolving conflicts, and India stood ready to assist in peace efforts. The External Affairs Ministry said in a statement that Prime Minister Modi and President Putin welcomed Russia's International Industrial Exhibition, InnoProm India. The exhibition was held for the first time in India since the 9th of this month till today and underscored its importance in further expanding trade and industrial ties. The two leaders also visited the InnoProm India exhibition and interacted with the participants. President Putin invited Prime Minister to visit Russia for the 24th India-Russia Annual Summit. Prime Minister accepted the invitation. Mr. Modi gifted Mr. Putin a Russian translation of the Thirukural, the ancient Tamil classic by poet-philosopher Thiruvalluvar during the meeting. 2000

மணிமேகலை நந்தினியின் அறைக்குள் மெல்ல மிகவும் பவ்யமாக, தேவி தங்கள் அறைக்குள் வரலாமா என்று அவள் விழித்து கொண்டு வர, உடனே மணிமேகலையிடம் நந்தினி, என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே, அக்கா என்று அழை. அக்கா, அடிக்கடி உங்களிடம் நான் வந்து தொந்தரவு செய்வது உங்களுக்கு கஷ்டமாயிராதல்லவா? நீ அடிக்கடி வந்து தொந்தரவு செய்வது எனக்கு கஷ்டமாய்த்தான் இருக்கும். என்னை விட்டு போகாமல் இங்கேயே இருந்து விட்டாயானால் ஒரு தொந்தரவும் இராது என்று கூறி நந்தினி புன்னகை புரிந்தாள். அந்த புன்னகையில் சொக்கிப்போன மணிமேகலை

0: சற்று நேரம் நந்தினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு, தங்களை போன்ற அழகியை நான் பார்த்ததே இல்லை, சித்திரங்களிலே கூட பார்த்ததில்லை என்று சொன்னாள். பெண்ணே, நீ வேறு என் மீது மோகம் கொண்டு விடாதே. ஏற்கனவே நான் ஒரு மாய மோகினி என்பதாக ஊரெல்லாம் பேச்சாயிருக்கிறது. என் பக்கத்தில் வரும் ஆண் பிள்ளைகளை மயக்கி விடுகிறேன் என்று என்னை பற்றி அவதூறு பேசுகிறார்கள்.
1: அக்கா, அப்படி யாராவது அவதூறு பேசுவது என் காதில் மட்டும் விழுந்தால் அவர்களுடைய நாக்கை ஒட்ட அறுத்துவிட்டுதான் மறுகாரியம் பார்ப்பேன்
0: என்றாள் மணிமேகலை. ஊராரை குற்றம் சொல்வதில் பயனில்லை மணிமேகலை. நான் கிழவரை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, அதனால் அப்படித்தான் பேசுவார்கள். மணிமேகலையின் முகம் சுருங்கிற்று.
1: அதை நினைத்தால் எனக்கு கூட வருத்தமாகத்தான் இருக்கிறது. என் தமையனும் சொல்லி வருத்தப்பட்டான். அதற்காக ஒருவரை பற்றி கண்டபடி அவதூறு பேசலாமா என்ன?
0: பேசினால் பேசிக்கொண்டு போகிறார்கள் மணிமேகலை. அப்பே ஏற்பட்ட சீதாதேவியை பற்றி கூடத்தான் ஊரில் அவதூறு பேசினார்.

0: அதை நினைத்தால் எனக்கு கூட வருத்தமாகத்தான் இருக்கிறது. என் தமையனும் சொல்லி வருத்தப்பட்டான். அதற்காக ஒருவரை பற்றி கண்டபடி அவதூறு பேசலாமா என்ன?
1: பேசினால் பேசிக்கொண்டு போகிறார்கள் மணிமேகலை. அப்பே ஏற்பட்ட சீதாதேவியை பற்றி கூடத்தான் ஊரில் அவதூறு பேசினார்கள். அதனால் சீதைக்கு என்ன நஷ்டம் வந்துவிட்டது?
0: என் விஷயம் இருக்கட்டும், உன்னை பற்றி சொல்லு.
2: என்னை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறதக்கா?
1: அடிக்கள்ளி, இன்று மாலையில் வந்து உன் மனத்தில் உள்ள அந்தரங்கத்தை சொல்லுகிறேன் என்று நீ கூறிவிட்டு போகவில்லையா? இப்போது என்ன சொல்வதற்கு இருக்கிறது என்கிறாயே
3: என்று கூறிவிட்டு நந்தினி மணிமேகலையின் அழகிய கன்னத்தை லேசாக கிள்ளினாள்.
2: அக்கா, எப்போதும் எனக்கு இப்படியே தாங்களுடன் இருந்துவிட வேண்டும் என்று ஆசையா இருக்கிறது. எனக்கு சுயம்பரம் வைத்து பெண்களே கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஏற்படுத்தினால் நான் தங்களுக்குத்தான் மாலையிடுவேன் என்றாள் மணிமேகலை.
1: என்னை நீ பார்த்து முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை, அதற்குள் இப்படி மாய்மால வார்த்தைகள் பேசுகிறாயே, அதை பற்றி எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு பிரியமான தோழி, உன்னை போல் ஒருத்தி இல்லையே என்று எவ்வளவோ தாப்பப்பட்டு கொண்டிருந்தேன். சோழ நாட்டின் சிற்றரசர் வீட்டு பெண்கள் எல்லோரும் அந்த பழையாறை பிசாசைத்தான் தேடிக் கொண்டு போவார்கள். நீ ஒருத்தியாவது எனக்கு மிச்சம் இருக்கிறாயே.
2: ஆனால் நீ சற்றுமுன் கூறியது நடவாத காரியம். பெண்ணுக்கு பெண் மாலையிடுவது என்பது உலகில் என்றும் நடந்ததில்லை.
1: யாராவது ஒரு ஆண் பிள்ளையைத்தான் நீ மணந்து கொண்டு தீர வேண்டும்.
2: கன்னி பெண்ணாகவே இருந்து விட்டால் என்னக்கா?
1: முடியாது கண்ணே, முடியாது. கன்னி பெண்ணாயிருக்க இந்த உலகம் உன்னை விடவே விடாது. உன் அப்பாவும் அம்மாவும் விடமாட்டார்கள், உன் தமையனும் விடமாட்டான்.
2: யாராவது ஒரு ஆண் பிள்ளையின் கழுத்தில் உன்னை கட்டிவிட்டால்தான் அவர்களது மனது நிம்மதி அடையும். அப்படி நீ கல்யாணம் செய்து கொள்வது என்று ஏற்பட்டால்
1: யாரை மணந்து கொள்ள பிரியப்படுகிறாய் சொல்லு.
2: பெயரை குறிப்பிட்டு கேளுங்களுக்கோ சொல்லுகிறேன்.
1: சரி சரி, அப்படியே கேட்கிறேன். சிவபக்தியில் சிறந்த மதுராந்தகத்தேவரை மணந்து கொள்ள விரும்புகிறாயா, அல்லது வீரதீர பராக்கிரமங்கள் மிகுந்த ஆதித்த கரிகாலருக்கு மாலையிட பிரியப்படுகிறாயா?
3: திடீரென்று மணிமேகலை எதையோ நினைத்து கொண்டவள் போல கலகலவென்று வாய்விட்டு சிரித்தாள்.
1: ஏன் சிரிக்கிறாய் மணிமேகலை? நான் பரிகாசம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டாயா?
3: இந்த விஷயத்தை முடிவு செய்வதற்காகவே என்னை உன் தமையன் இங்கே முக்கியமாக வரச் சொன்னான். இன்னும் சற்று நேரத்தில் கரிகாலர் இங்கே வந்துவிடக்கூடும், உன் தமையனும் வந்துவிடுவான்.
1: உன் அந்தரங்கத்தை அறிந்து சொல்லுவதாக அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றாள் நந்தினி.
2: என் அந்தரங்கம் இன்னதென்று எனக்கே தெரியவில்லையே அக்கா, நான் என்ன செய்யட்டும்?
1: எதற்காக சிரித்தாய், அதையாவது சொல் என்று கேட்டாள் நந்தினி.
2: மதுராந்தகர் பெயரை சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. 4 மாதத்துக்கு முன்பு அவர் இந்த வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தாரா? தாங்கள் வழக்கமாக வரும் மூடு பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஒருவரும் பார்க்காமல் திரை போட்டு கொண்டு வந்தார். அந்த புறத்தில் எங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது, தாங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். பழுவூர் ராணியே அந்த புறத்துக்கு வரவில்லை என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டிருந்தோம்.
1: அக்கா, பெண்களை பெண்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று சற்று முன் சொன்னீர்கள் அல்லவா?
3: மதுராந்தகரை நான் மணந்து கொள்வது ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொள்வது போலத்தான்.
1: நந்தினி புன்னகை புரிந்து, ஹாம், மதுராந்தகரை நீ விரும்ப மாட்டாய் என்றுதான் நானும் நினைத்தேன். உன் அண்ணனிடமும் சொன்னேன்.
3: மதுராந்தகத்தேவர் முன்னமே என் மைத்துனர் மகளை மணந்து கொண்டிருக்கிறார். அவள் ரொம்ப அகம்பாவக்காரி, அவளுடன் உன்னால் ஒரு நாள் கூட வாழ்க்கையை நடத்த முடியாது.
1: அப்படியானால் இளவரசர் கரிகாலரிடம் நீ மனத்தை செலுத்தி விட்டாய் என்று சொல்லு என்றாள் நந்தினி.
2: அப்படியும் சொல்ல மாட்டேன் அக்கா, அவரை நான் பார்த்ததே இல்லை, எப்படி என் மனம் அவரிடம் சென்றிருக்க முடியும்?
1: அடியே, ராஜகுலத்து பெண்கள் பார்த்துவிட்டுத்தான் மனத்தை செலுத்துவது என்பது உண்டா? கதைகளிலும் காவியங்களிலும் சித்திரங்களை பார்த்துவிட்டு கீர்த்தியை கேட்டுவிட்டு காதல் கொண்ட பெண்களை பற்றி நீ அறிந்ததில்லையா?
3: ஆமாம், அறிந்திருக்கிறேன். ஆதித்த கரிகாலர் வீராதி வீரர் என்றும் உலகமெல்லாம் அவர் புகழ் பரவியிருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறேன்.
1: அக்கா, வீரபாண்டியனுடைய தலையை ஆதித்த கரிகாலர் ஒரே வெட்டில் வெட்டிவிட்டாரமே, அது உண்மையா?
3: நந்தினியின் முகம் அந்த சமயம் எவ்வளவு பயங்கரமாக மாறியது என்பதை மணிமேகலை கவனிக்கவில்லை. நந்தினி சில வினாடி நேரம் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்பினாள். அதற்குள் அவள் முகம் பழையபடி பார்ப்போரை மயக்கும் மோகன வசீகரத்துடன் விளங்கியது.
1: மணிமேகலை, ஒருவருடைய தலையை ஒரே வெட்டில் வெட்டி விடுவது பெரிய வீரம் என்று கருதுகிறாயா? அது பயங்கர அசுரத்தனம் இல்லையா என்றாள்.
2: நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையக்கா. பகைவனின் தலையை

0: வெட்டுவது வீரம் இல்லையா? அது எப்படி அசுரத்தனமாகும்? இந்த மாதிரி யோசனை செய்து பார். உனக்கு ரொம்ப வேண்டியவன் ஒருவனை அவனுடைய பகைவன் தலையை வெட்ட வருகிறான் என்று வைத்துக்கொள். உன் தமையனை எண்ணிக்கொள். அல்லது நீ மனம் செய்து கொள்ள உத்தேசித்திருக்கும் காதலன் ஒருவன் இருப்பதாக நினைத்துக்கொள். அவன் காயம்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும்போது இன்னொருவன் அவனுடைய பகைவன் கத்தியை ஓங்கிக் கொண்டு தலையை வெட்ட வருகிறான் என்று எண்ணிக்கொள். அப்படி வெட்ட வருகிறவனுடைய வீரத்தை நீ மெச்சி பாராட்டுவாயா என்று கேட்டாள் பழுவூர் ராணி. மணிமேகலை சற்று யோசித்துவிட்டு, அக்கா, மிக விசித்திரமான கேள்வி நீங்கள் கேட்கிறீர்கள். ஆயினும் எனக்கு தோன்றும் மறுமொழியை சொல்லுகிறேன். அத்தகைய நிலைமை எனக்கு ஏற்பட்டால் நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். கொல்ல வருகிறவனுடைய கையிலிருந்து கத்தியை பிடுங்கி அவனை நான் குத்தி கொன்று விடுவேன் என்றாள். நந்தினி மணிமேகலையை ஆர்வத்துடன் கட்டி தழுவிக் கொண்டாள். என் கண்ணே, நல்ல மறுமொழி சொன்னாய். இவ்வளவு புத்திசாலியாகிய உனக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்று கவலையாயிருக்கிறது. ஆதித்த கரிகாலர் கூட உனக்கு தக்க மணவாளர் ஆவாரா என்பது சந்தேகம்தான் என்றாள் நந்தினி. நானும் அப்படித்தான் எண்ணுகிறேன். கரிகாலருடைய குணாதிசயங்களை பற்றி கேட்ட பிறகு அவரை நினைத்தால் எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. என்னுடைய அந்தரங்கத்தை, என் மனத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லட்டுமா அக்கா என்று கேட்டாள் மணிமேகலை. நந்தினி மணிமேகலையின் முகவாயை சற்று நிமிர்த்தி பிடித்துக் கொண்டு அவளுடைய மலர்ந்த கண்களை ஊடுருவி நோக்கினாள். என் கண்மணி, உன் அந்தரங்கத்தை நீ என்னிடம் சொல்லாமல் வைத்துக் கொள்வதே நல்லது. பார்க்கப் போனால் உனக்கு நான் பழக்கமாகி முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை. நெடுநாள் பழகிய தோழிகளிடம் அந்தரங்கத்தை சொல்ல வேண்டும் என்றாள்.
1: இல்லை அக்கா, உங்களை பார்த்தால் எனக்கு வெகுநாள் பழக்கமான தோழி மாதிரியே தோன்றுகிறது. யாரிடமும் சொல்லாத விஷயத்தை தங்களிடமும் சொல்லும்படி என் உள்ளம் தூண்டுகிறது. யாரிடமும் கேட்கக்கூடாத காரியத்தை தங்களிடம் கேட்கும் தைரியமும் உண்டாகிறது.
0: அப்படியானால் கேளடி கண்ணே. உருவளி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா?
2: சில சமயங்களில் அப்படி தோன்றும். ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். மாயக்கண்ணனுடைய கதை நீ கேட்டதில்லையா மணிமேகலை?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: கணப்பொழுதுல முகபாவங்களை மாற்றிக்கொள்ற திறமையை போலவே பேச்சிலையும் போட்டு வாங்குற அபார ஆற்றல் நந்தினிக்கு இருப்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரையில் மூன்று பெண்களுடன் மட்டுமே முக்கியமாக உரையாடி இருக்கிறாள் என்பதையும் கவனிக்கிறோம். குந்தவை நவராத்திரியை ஒட்டி வந்திருந்த போது பேச்சை கொடூர ஆயுதமாக பயன்படுத்தி துடிக்க வச்சது நினைவிருக்கும். ராக்கம்மா வலிய வந்து பேசினாள். கோடிக்கரை காட்டுக்குள்ள மந்திரவாதி காத்திருப்பதாக சொன்னதும் நந்தினிக்கு வியப்பு தான். இருந்தாலும் அவளை ரொம்ப நெருங்க விடலை. மணிமேகலை தான் நடத்திக்கிட்டு வந்திருக்கிற நாடகத்தின் உச்சகட்டம் இந்த பெண்ணின் வீட்டில் தான் ஏற்பாடு ஆகியிருக்குது. ஐயனார் கோவிலுக்கும் வேட்ட மண்டபத்துக்கும் நடுவில் அடியாட்களின் நடமாட்டம் மும்முரமாக இருக்குது. வேட்ட மண்டபத்து தூசியை தட்ட இடும்பன்காரி உள்ள இருக்கவே இருக்கான். கோட்டைக்கு வெளியே நாயோடு சுத்திக்கிட்டு இருக்கான் தேவராளன். இந்த நிலையில் ஒரு பெண்ணின் துணை வேணுமே. உன் அண்ணன் அல்லது உன் உள்ளம் கவர்ந்தவன் காயம்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும்போது இன்னொருவன் அவனுடைய பகைவன் கத்தியை ஓங்கிக்கிட்டு தலையை வெட்ட வர்றான்னு நினைச்சுக்கோ. வெட்ட வரவனுடைய வீரத்தை நீ மெச்சி பாராட்டுவாயா? இதுக்கு மணிமேகலை சொன்ன மறுமொழி நந்தினியை பூரிக்க செய்திட்டது. மணிமேகலை தனக்கு சரியான பெண் துணைதான். சாமர்த்தியத்தை பாருங்க. மணிமேகலையின் துணைவர் நல்லவரா அமையணுமேன்னு கவலை வந்துடுச்சு. ஆதித்த கரிகாரர் கூட அவளுக்கு ஏற்ற மணவாளர் ஆவாரா என்பது கூட சந்தேகம்தான். எப்படி? கதையோட்டத்தின் இந்த பகுதியில் இடம்பெற்ற சில சொற்கள், தொடர்கள், செய்திகள். அவதூறு, ஒருத்தரை களங்கப்படுத்துகிற நோக்கத்துடன் தூற்றும் பழிச்சொல். மாய்மால வார்த்தைகள், அனுதாபம் கிடைக்க பயன்படுத்துகிற ஏமாற்று சொற்கள். சுருக்கமாக சொல்றதானா, பாசாங்கு. சித்திரங்களை பார்த்துட்டும் கீர்த்தியை கேட்டுட்டும் காதல் கொண்ட பெண்களை பற்றி நீ அறிந்ததில்லையா? இப்படி நந்தினி மணிமேகலையை கேட்டபோது உடனே நம் நினைவுக்கு வருவது நட தமயந்தி கதை. நிடத நாட்டு மன்னன் நளனின்

0: புகழை கேள்விப்பட்ட விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி மனக்கண்ணில் கண்ட அவன் உருவத்தை வரையச் செய்து அதை பார்த்து கசிந்து உருகினாளாம். உருவெளி தோற்றம், இடைவிடாத நினைப்பினால எதிரில் இருக்கிறது போலவே தோன்றும் பொய்த் தோற்றம். இதை உருவெளிப்பாடு, உருவெளிப்பாடு கண்டு வருந்தல், இப்படி மனநிலைகளில் ஒன்னா கருதுவது இலக்கிய மரபு. மனசோடு இயங்கும் முறையும் புலன்களின் வெளிப்பாடும் இணைவதால கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால காட்சிகள் ஏற்படுத்துகிற ஒரு வகை குழப்பம். இது உளவியல் தர்ற விளக்கம். நேர்களே, உன் ரகசியங்களெல்லாம் என்னிடம் சொல்லாதேன்னு சொல்லி மணிமேகலைய நந்தினி தூண்டினதை நினைவில் வச்சுப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல்.
4: கத்தாழங்காட்டு வழி
3: கிழக்கு சீமையிலே படத்திற்காக ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
2: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
1: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பரிசளித்ததாக கூறியுள்ளார். தெய்வ புலவர் திருவள்ளுவரின் அளப்பரிய ஞானத்தை திருக்குறள் பறைசாற்றுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த உச்சி மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. தமிழ் இலக்கியத்தையும் பட்டிமன்ற மேடைகளையும் தனித்துவமான பேச்சாற்றலால் சிறப்பித்தவர் சாலமன் பாப்பையா என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சாலமன் பாப்பையாவின் மறைவு தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கிய உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். நகைச்சுவை கலந்த அறிவார்ந்த பேச்சால் பல தலைமுறையினரிடையே தமிழின் பெருமையை எடுத்துச் சென்ற அவரின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.

0: தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும், பட்டிமன்ற பேச்சாளர்களும், தமிழ் அறிஞர்களும், திரையுலக பிரபலங்களும் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை சாலமன் பாப்பையா பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்த விருதை பட்டிமன்றத்திற்காக உழைத்த அனைவருக்கும் சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தார்.
1: மத்திய அரசு கொடுத்திருக்கிற இந்த விருது தமிழுக்கு கொடுத்திருக்கிற விருது, தமிழ் பட்டிமன்ற அங்கீகாரத்துக்கான விருது. ஒரு 60 ஆண்டுகளாக தெருவோரத்து மக்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி கொண்டு போனதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஓரளவுக்கு. அது ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அடையாளம் நம்முடைய தொலைக்காட்சிகள் எல்லாம் எல்லாமே பண்டிகை காலங்கள பட்டிமன்றம் போடுகின்ற ஒரு மரபுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. பண்டிகை அப்படின்னா பலகாரம் மட்டுமில்லை, பட்டிமன்றமும் இருக்கணும் அப்படின்ற உணர்வு. இதை எல்லாம் கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு பத்திரிகைகள், நாளிதழ்கள், வார இதழ்கள் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விருது வந்து இந்த பட்டிமன்றத்தை யார் யார் எல்லாம் இதை கொண்டு வந்தாங்களோ, அவங்க யாரெல்லாம் இதற்காக உழைச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்குமான விருது இது. இது அவர்களுக்கே என்று கொடுக்கிறேன்.
2: கிராமத்து கோவில்கள் இந்த பட்டிமன்றத்தை வளர்த்துச்சு, அவர்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த பட்டிமன்றத்தை இலக்கிய அரங்கில இருந்து அரங்கங்களுக்கு கொண்டு வந்தவர் பெரியவர் சாவனா கணேசன் அவர்கள், அவருக்கும் இதை சமர்க்கிறேன். வீதிகளுக்கு இந்த பட்டிமன்றத்தை கொண்டு வந்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார், அவர்களுக்கும் இதை இந்த புகழை சமர்ப்பிக்கிறேன்.
0: 12,000-க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ள சாலமன் பாப்பையா, பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16ஆம் தேதி தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள வேளாண் விளைபொருள் ஏல மையத்தில் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
4: டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறதுதான் வந்திருக்கோம். எங்கேயுமே துளிய அளவு கூட ஊழல் இருக்காது. இதெல்லாம் துறை ரீதியா நம்ம கலாய்வு பண்ணி அதுக்கான தீர்வுகள் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அதிகாரி தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். தங்கு தடை இல்லாம விவசாயிகளுக்கு எந்த ஒரு இடஒறு இல்லாம செய்யக்கூடிய அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கமா இருக்கு. யாருக்குமே வந்து இல்லைன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. கூட்டுறவு சங்கம் மூலியமா நம்மளே இப்ப பாத்தீங்கன்னா தொழில் முனைவருக்காக சிங்க பெண்கள் கடன் திட்டம் சொல்லி ஒண்ணு நம்ம குடுத்துருக்கோம். அது மூலியமா எல்லாருக்குமே கூட்டுறவு சங்கம் மூலியமா நிறைய சலுகைகள் இருக்கு. அது மக்களுக்கு புரிதல் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய கடமை. அதுக்காக தான் வந்திருக்கோம்.
0: தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் வலிமை பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் பதவிகளுக்காக உருவான இயக்கம் அல்ல தமது கட்சி என்று தெரிவித்தார். தாவேக தலைமையிலான கூட்டணியின் பெயரை முடிவு செய்தபோது மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை இடம்பெற செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்றும் அவர் கூறினார். தாவேக தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது.

0: காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகேயுள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்ட தாவேக அரசு தற்போது வேறு ஒரு திட்டத்திற்காக விளைநிலங்களை கையகப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் இந்த பூங்கா பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாநில அரசின் திட்டங்கள் செயலாக்கம் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் அரசு பள்ளியில் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித ஆய்வகத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரசிக் இன்று பொறுப்பேற்றார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் 1,85,00,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள சறுக்கு விளையாட்டு தளம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணேரு கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மீனவர் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்மனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மாக்சி மிலியானோ அவிலாவை வென்றார். இப்போட்டியில் உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்குஜா ஆகியோரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்கலாம் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அவதாரம் படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல் முதலில் ஒலிக்கிறது.

0: ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது திரைகானம், முதல் பாடல்.
1: சிவகாவே நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே.
0: கிளிப்பேச்சு கேட்கவா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SP ஜானகி.

0: ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஆறுபாதி பகுதியில் தமிழன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான சிலம்பம், கராத்தே, யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 1000+ போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர். அலங்கார சிலம்பம் மற்றும் தொடு சிலம்பம் என்ற இரண்டு முறைகளிலும், கராத்தேவில் பயிற்சி மற்றும் சண்டை ஆகிய இரண்டு முறைகளிலும் போட்டிகள் நடைபெற்றது. 6 வயது முதல் 14 வயது, 17 வயது முதல் 19 வயது ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஏராளமான பார்வையாளர்கள் போட்டிகளை கண்டு ரசித்து, மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் உள்ளிட்டவை வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மன்னமந்தல் ஏவிசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000+ மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப்பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றனர். தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி கௌரவித்தனர். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவில் யானை அபிராமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் கோவில் நிர்வாகம் சார்பில் யானை அபிராமிக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து தர்பூசணி, ஆப்பிள், மாதுளை உள்ளிட்ட பழங்கள் உணவாக வழங்கப்பட்டன. கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்களும் யானை அபிராமிக்கு உணவு வழங்கி வழிபட்டதுடன் அதனுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் கலை கல்லூரியில் கல்லூரி சைபர் கிரைம் பிரிவு மற்றும் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் சார்பில் விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராமச்சந்திர ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா சிறப்புரையாற்றினார். கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் இணையவழி மோசடிகள் குறித்து மாணவிகளுக்கு விளக்கினார். தொடர்ந்து மாணவிகள் சைபர் கிரைம் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தனிநபர் தகவல், கடவுச்சொல், OTP மற்றும் வங்கி விவரங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது குறித்து விழிப்புணர்வு

ஏற்படுத்தப்பட்டது. இணையவழி பண மோசடி ஏற்பட்டால் உடனடியாக 1930 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னமந்தலில் உள்ள ஏவிசி கல்லூரியில் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு காட்சி தகவல் தொடர்பியல் துறை சார்பில் 22வது புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் ஏவிசி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரியுமான வெங்கடராமன் திறந்து வைத்தார். இதில் இந்திய பாரம்பரியம், கிராமிய வாழ்க்கை, இயற்கை, பறவைகள், வனவிலங்குகள், கோவில்கள், சுற்றுச்சூழல் மற்றும்

0: தான் திறந்து வைத்தார். இதில் இந்திய பாரம்பரியம், கிராமிய வாழ்க்கை, இயற்கை, பறவைகள், வனவிலங்குகள், கோவில்கள், சுற்றுச்சூழல் மற்றும் மனித உணர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் எடுத்த நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கல்லூரி முதல்வர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்பாற்றலை பாராட்டி கண்காட்சியை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீன சைவ திருமடம் அமைந்துள்ளது. தர்மை ஆதீன மடம் மற்றும் தமிழ் சேவா சங்கம் இணைந்து IAS, IPS மற்றும் TNPSC உள்ளிட்ட அரசு போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் துவங்கியுள்ளன. ஏழை கிராமப்புற மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் முற்றிலும் இலவசமாக இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வகுப்பறையில் நடத்தப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் ஓவியம், கட்டுரை, பேச்சுப் போட்டி, நாடகப் போட்டி, பாடல், கிராமிய நடனம், இசைக்கச்சேரி, தோல்கருவி இசைக்கச்சேரி, கரகாட்டம், வில்லுப்பாட்டு, பொய்க்கால் குதிரை, கிளாசிக் நடனம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளை மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டிகளில் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் அடுத்த கட்டமாக மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் போட்டிகளில் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கேம்ரா, யுவா பாரத் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கேலோ இந்தியா சம்வாத் கேல்கி பாத் PMK SAT நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ABC மற்றும் ARC கலை அறிவியல் கல்லூரிகளில் நடைபெற்றது. ABC கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் காணொலி வாயிலாக மாணவர்களுடன் கலந்துரையாடினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின்போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சீரான பொருளாதாரத்தை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம், பொருள்

0: இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் நான்கில் ஒரு பங்கினை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 8000 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த சாதனையை படைத்துள்ளதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதார பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்துவதற்கான இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதி வாய்ந்த பெண் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் கனிம வளங்கள் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கனிம வளங்கள் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய துறைகளில் தனியார் பங்களிப்பிற்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பட்ஜெட்ல மதுரைக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலமைச்சர் புற்றுநோய் பாதுகாப்பு இயக்கம் பாத்தீங்கன்னா 673.44 கோடி ரூபாய் செலவுல மாநில அளவுல ஒரு அமைப்போம்.
3: 5 இடத்துல மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அறிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 84 கோடியில நம்ம மதுரையில ஒரு மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய போது. அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு சுமார் 44 கோடி அளவுல அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இப்ப இயங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அது வரப்போது. தமிழகம் முழுவதும் 7 செவிலியர் கல்லூரிகளை ஆரம்பிக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு. அப்புறம் மதுரை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு 7.5 கோடியில கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக 7.5 கோடி நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்கு மொத்தம் 806.9 கோடி அளவுக்கு மருத்துவ துறையில நம்ம திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். கூடிய விரைவில் 4500 செவிலியர்கள் நம்ம புதுசா நம்ம அப்பாயின்ட் பண்ண போறோம். மாவட்ட நலசங்கம் மூலமா அப்பாயின்ட் பண்ண போறோம்.
1: கேரளத்தில் மின் விநியோகம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஆய்வின் போது மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திராவில் சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கும் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு துர்கேஷ் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் சிறு குறு தொழில் துறையினரின் வர்த்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்.

0: இந்த துறையின் மூலம் 50,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 175,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு துர்கேஷ் கூறினார். அசாமில் உள்ள நகோன் மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் திரு திபாஷிஷ் சர்மா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த தொகுதியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறியுள்ளார். இன்று ஷிம்லாவில் இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மாணவர் விடுதிகளில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் விடுதிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பான தேசிய பயிற்சி முகாம் புதுதில்லியில் நடைபெற்றது. கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் நாடு முழுவதிலும் இருந்து பயிற்சியாளர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியாளர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4,500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணைச்செய்தி. கரும்பு சாகுபடியாளர்களே, நீங்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுக்களை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுக்களை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதன் மூலம் உரமிடுதல், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும்போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். அதாவது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். இந்த நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 10 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதில்

நீர் உபயோகத்திறன் கூடுகிறது. கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும். ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும். கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளலாம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். அதாவது விதைத்த பிறகு களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி, நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாய பெருமக்கள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

நேயர்களே, துபாய் சர்வதேச விளையாட்டு அரங்கில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனையை சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்ற வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும்.

0: மருதானியக்கா, என்ன வேலை பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிட போலையா? நான் சாப்பிட போறேன், ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், வாங்களேன்.
1: இல்ல மல்லி, நீ சாப்பிடுமா? எனக்கு தோட்டத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டே சாப்பிடுற.
0: வந்து நேரத்துக்கு சாப்பிடுங்க, எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம்.
1: நீ சொல்றது சரிதான் மல்லி, சத்த இருப்புல கை கால் அலம்பிக்கிட்டு வரேன்.
0: சரிக்கா. என் அத்தை எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பாக்குறேன்.
1: என்ன மல்லி, உங்க அத்தை என்ன சமைச்சு கொடுத்துருக்காங்க?
0: அதுவா, சாப்பாட்டுக்கு மாங்காய் முருங்கா போட்ட சாம்பாரை கொடுத்து அனுப்பியிருக்காங்கக்கா.
1: அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மல்லி, உங்க வீட்டு மரத்துக்காயா?
0: ஆமா மருதானியக்கா, அந்த ஒத்த மரம் எங்களுக்கு எம்பிட்டு உபயோகமா இருக்கு தெரியுமா?
1: நீ சொல்றது சரிதான் புள்ள, மாமரங்களை நம்ம வளர்க்கறதுனால நல்ல பலன் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, நம்ம பட்டக்கா மகன் ராசன் இருக்காருல்ல, அவர் தோட்டத்தை பாத்தியா, எம்பிட்டு மாமரங்களை வச்சிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் அதுல விளையிற மாங்காய்களை உள்ளூர் மட்டும் இல்லாம வெளியூர்களுக்கும் ஏற்றுமதி செய்யறாரு. அது மூலமா நல்ல வருமானமும் பாக்குறாரு புள்ள அவரு.
0: ஏங்கா, நாமையே மாஞ்செடிகளை நட்டு வளர்க்க கூடாது?
1: எனக்கும் அந்த எண்ணம் வந்தது புள்ள. இது சம்பந்தமா ராசன்ன கிட்ட கேட்டேன்.
0: அவரு என்ன சொன்னாரக்கா?
1: மாஞ்செடிகளை எப்படி வளர்க்கணுங்கிற விவரங்களை நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துல சொல்றாங்களாம். அதை கேட்டுதான் அவரு மாஞ்செடிகளை வளர்க்கறாராம்.
0: அப்படியாக்கா?
1: நம்மளையும் அந்த கூட்டத்துக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னாரு.
0: சரிதான் மருதானியக்கா, வாங்க போலாம் முதல்ல. அக்கா, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
1: அதோ எழுதியிருக்கே புள்ள, இரு படிக்கிறேன். மாவில் அடர் நடவு முறை பத்தி, கலவை ஆதிபராசக்தி, தோட்ட

0: கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: உலக அளவில் எல்லா நாடுகளிலையும் இந்த மாவில் அடர் நடவு முறை அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்குது. இது எந்த வகையான நடவு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைவான நிலப்பகுதியில் அதிகமான மரங்களை நட்டு மிகுதியான விளைச்சல் பெறக்கூடிய ஒரு நடைமுறையாகும். காலங்காலமாக நாம் வந்து மா சாகுபடி பண்ணிக்கிட்டு வரோம். அதில் எப்படின்னா, மா நடவு செய்யும் பொழுது 10 மீட்டருக்கு 10 மீட்டர் இடைவெளி அப்படிங்கிற வகையில் நடவு செய்வோம். அப்படி நடும்பொழுது ஒரு ஏக்கருக்கு 40 மரங்கள் மட்டுமே நடவு செய்ய முடியும். அதுக்கப்புறம் 8 மீட்டருக்கு 8 மீட்டர் அப்படிங்கிற இடைவெளியில் நடவு செய்ய ஆரம்பித்தோம். அப்படி பார்த்தாலும் ஒரு 60 மரக்கன்றுகள் மட்டுமே நடவு செய்ய முடியும். ஆனால் இந்த மாவுள அடர் நடவு முறை அப்படிங்கிறது 4 மீட்டருக்கு 2 மீட்ரு அப்படிங்கிற இடைவெளியில் 500 மரக்கன்றுகளை ஒரு ஏக்கரில் நடுறதுக்கு பேர் தான் அடர் நடவு முறை. இந்த முறை வந்து மானாவாரி பயிர் சாகுபடிக்கு ஏற்றது அல்ல. கண்டிப்பாக நீர்ப்பாசன வசதி இருக்க வேண்டும். ஸோ இந்த அடர் நடவு முறைக்கு தேவையான மண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாமரம் வந்து எல்லா வகையான மண்ணிலையும் சாகுபடி செய்ய முடியுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதிகப்படியான களிமண் அல்லது மணல் உள்ள பகுதியில் இந்த மாமரம் சாகுபடி ஒத்து வராது. ஏன்னா அதிகப்படியான களிமண் அப்படிங்கிறது தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மணலாக இருந்ததுன்னா தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற அனைத்து வகையான மண் வகையிலும் இந்த மாமரங்களை நடவு செய்யலாம். இந்த அடர் நடவு முறைக்கு ஏற்ற ரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூரா, இமாம் பசந்து, அல்ஃபோன்சா போன்ற ரகங்கள் மிகவும் உகந்த ரகங்களாக இருக்கிறது. இந்த முறையில் எப்படி நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 மீட்ரு இடைவெளியில் ஒரு நீளமான ட்ரெஞ்ச் எடுக்கணும். அந்த ட்ரெஞ்சில் துழியர் மற்றும் மேல்மண் ஆகியவற்றை கலந்து அந்த ட்ரெஞ்சை மூடிடணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஞ்சில் 2 மீட்டருக்கு 1 மரக்கன்று வீதம் நட வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 500 மரக்கன்றுகளை நட முடியும். ஸோ இந்த அடர் நடவு முறையிலேயே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது, ஒன்று வந்து கவாத்து பண்ணுறது, 2வது நீர் நிர்வாகம், 3வது உர நிர்வாகம். இந்த 3 இல்லாமல் நீங்கள் இந்த முறையை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதில் கவாத்து பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பாரம்பரிய முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாமரம் 40-50 அடி உயரம் வரைக்கும் வளரும். இப்போ 40-50 அடி உயரம் வளரும் பொழுது நாம் அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அல்லது அந்த மாங்காயை அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ மருந்து அடிக்கும்போது நீங்கள் எவ்வளோதான் ஸ்ப்ரேயரை கீழேருந்து மேலே பார்க்க அடித்தாலும் அந்த இலையோட மேற்பரப்பில் அந்த மருந்து வந்து படாது. அடுத்தது நீங்கள் அறுவடை பண்ணணும். மாங்காய் அறுவடை பண்ணும்போது அந்த பழக்கூடைய வச்சு அறுவடை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கரெக்டாக அது அந்த கூடையில் விழுந்தால் அதை நம்ம பழத்துக்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் தவறி மண்ணில் விழுந்துருச்சுன்னா அதை வந்து பழத்துக்கு பழுக்காது, அழுகி போயிடும். அதை நம்ம ஊறுகாய் மாங்காய்க்கு தான் பயன்படுத்த முடியும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதி மாங்காய் மகசூல் வேஸ்ட்டாக போயிடுது. இந்த அடர் நடவு முறையில் நாம் வந்து கவாத்து பண்ணுறோம். கவாத்து பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு கண்ணை நட்டுட்டு ஒரு 4 மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 4 அடியிலேருந்து 5 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கும். அப்படி வளர்ந்த அந்த செடிகளை 1 அடியிலேருந்து 2 அடி உயரத்தில் கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட் பண்ண இடத்துல ஒரு 4-6 வரைக்கும் பக்க கிளைகள் வர ஆரம்பிக்கும். அந்த பக்க கிளைகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் நல்ல தெம்பாக இருக்கக்கூடிய 3 கிளைகளை ஒரு சமமான இடைவெளியில் விட்டுட்டு மிச்ச பக்க கன்றுகள் அனைத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதை திரும்ப வளர விடணும். இது வளரும் பொழுது ஒரு 2 அடி அல்லது 2 அடி உயரம் இருக்கும் பொழுது அந்த 3 பக்கக்கிளையையும் 1.5 அடியில் கட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிளை மட்டும் இருக்கும். அந்த 3 கிளையிலேருந்து திரும்பவும் ஒவ்வொன்றிலையும் 3 கிளை அல்லது 5 கிளை வரைக்கும் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 3-5ல எது நல்ல கிளையாக இருக்குதோ அதை 3 மட்டும் விட்டுட்டு மற்ற இலையெல்லாம் கிள்ளிடணும். ஸோ இப்போ அடுத்த 6வது மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கிளைகள் ஒன்றுலேயும் 3 பார்த்திங்கன்னா 9 கிளைகள் இருக்கும். அந்த 9 கிளைகளும் 1.5 அடி வயர் வரும்போது திரும்பவும் வெட்டி விட்டுறணும். அதுலேயும் நிறையா கிளைகள் வரும். அதுலேயும் 3 கிளைகள் மட்டும் விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து அந்த செடியை நம்மளுடைய ஷேப்புக்கு தயார் பண்ணுறது. இந்த அடர் நடவு முறையில் இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு செயல். அந்த இந்த இதை நீங்கள் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம அந்த பழைய காலத்து மரம் மாதிரி 25-50 அடி வரை உயரம் வரைக்கும் வளர ஆரம்பிக்கும். இப்படி கவாத்து பண்ணி அந்த மரத்தோட உயரத்தை கம்மி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதோடய ஷேப்பை கரெக்டான அளவில் கொண்டு வர்றது தான் இதில் முக்கியமான தொழில்நுட்பம். அடுத்தது

பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மரக்கன்றுகளை 3 வருஷம் வரைக்கும் நாம் இப்படியே பராமரிச்சுட்டே வரணும். 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த மரங்களை நம்ம பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் நம்ம விடணும். அது வரைக்கும் இந்த கவாத்து முறையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா நீர் நிர்வாகம், அதாவது இந்த அடநடவு முறையில் நடக்கூடிய இந்த மரங்கள் அனைத்திற்கும் நீர் நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மரத்திற்கும் தேவையான அளவு உரமும் தண்ணீரும் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் எடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 500 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறோம், அதுக்கு தேவையான அளவு நீர் வசதி இருக்கணும். ஸோ நீர் வசதி அப்படிங்கும்போது 500 மரங்களுக்கு நாம் வந்து கால்வாய் அமைத்து தண்ணீர் பாசுறதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு நிகழ்ச்சி. அதனால் நாம் வந்து சொட்டு நீர் பாசன முறைக்கு கண்டிப்பாக போயாகணும். இதுக்கு அரசு துறையிலிருந்து சிறு விவசாயிக்கு 100% மானியமும் பெரு விவசாயிக்கு 75% மானியமும் அரசு துறையிலிருந்து மானியம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசன முறையை கொண்டு வரணும். இந்த சொட்டு நீர் பாசனத்தினால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செடிக்கும் அதோடய வயசுக்கேற்ப தேவையான அளவு தண்ணீரை அந்த செடிக்கு கொடுக்க முடியும். அடுத்தது நம்ம அந்த செடிக்கு தேவையான உரங்களை நீர் வழி ஊட்டமாக ஒவ்வொரு செடிக்கும் தேவையான அளவு கொடுத்துட முடியும். தேவையான மரங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உரம் கொடுக்கும்பொழுது நமக்கு தரமான பழங்களை அறுவடை பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதனால் சொட்டு நீர் பாசன முறை அப்படிங்கிறது அடநடவு முறைக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்தது உர நிர்வாகம், எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான அளவு சத்துக்கள் கிடைத்தால் மட்டும்தான் தரமான பழங்களை நம்மளால் எடுக்க முடியும். அந்த வகையில் மாமரத்துக்கும் உர நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அடநடவு முறையில் வந்து தண்ணீரில் கரையக்கூடிய முற்றிலுமாக கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். அது மட்டும்தான் சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிகளுக்கு போய் சேரும். மாமரத்துக்கு தேவையான உர அளவு அப்படிங்கிற ஒரு தனி அட்டவணையே இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையோ மழைக்கு தகுந்த மாதிரியும் வெயிலுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு டைமோ அல்லது 15 நாளைக்கு ஒரு டைமோ நீங்கள் அந்த உரத்தை சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாதப்ப தண்ணி விடுறதையும் தவிர்க்கணும். அப்போ தான் மாமரம் பூ எடுக்கும், காய்க்கையும் ஆரம்பிக்கும். அடுத்தது கலை நிர்வாகம். கலை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 500 செடி நட்டுருக்குறோம். 500 செடிக்கு இடையிலையும் வந்து நம்மளால் டிராக்டரில் ஓட்டி கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான காரியம். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நீங்கள் செடி நடுறதுக்கு முன்னாலேயே பாலித்தீன் ஷீட் போட்டு நிலப்பருவை அமைச்சிட்டோம்னாக்கா அந்த மரங்களுக்கு அடியில் வரக்கூடிய புற்களை நாம் வராமல் தடுக்க முடியும். எது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணி பாய்ச்சறதுனால மரத்துக்கு அடியில் மட்டும்தான் புல் முளைக்கும், மற்ற இடத்துல புல் முளைக்காது. மழை காலங்களில் வேணால் எல்லா இடத்துலையும் புல் முளைக்கலாம், மற்ற காலங்களில் மரத்தோட அடியில் மட்டும் ஈர இருக்கிறதுனால அங்கே மட்டும்தான் புல் முளைக்கும். அதனால் நீங்கள் வந்து பாலித்தீன் அந்த ஷீட்டை போட்டு நிலப்பவர் மலைச்சிங்கன்னு சொல்லுவோம், அதை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் வயலில் களை வர்றதுக்கான அவசியமே இல்லை. அந்த பாலித்தீன் ஷீட் அப்படின்றது குறைஞ்சது 3-5 வருஷம் வர வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் வந்து மாமரமே அதனுடைய மேற்பகுதி முற்றிலுமாக வளர்ந்து நிழல் வந்துடுறதுனால புல்லூர் வந்து வளர்கிறது வந்து குறைவாக இருக்கும். அதுமாதிரி நீங்கள் கலை நிர்வாகம் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நீர் நிர்வாகம், உரை நிர்வாகம், கலை நிர்வாகம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு முக்கியமான ஒரு இது என்னென்னாக்கா இப்போ அல்ஃபோன்ஸா இமாம் பசந்த் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆல்டர்னேட் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். 1 அவுட் 1 வருஷம் மட்டும்தான் காய்க்கும். 1 வருஷம் நல்ல விளைச்சல் இருந்ததுனாக்கா அடுத்த வருஷம் விளைச்சல் இருக்காது. ஆனால் நாம் இவ்வளோ செலவு பண்ணி நாம் அந்த ஒரு விவசாயம் பண்ணும் பொழுது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம அறுவடை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருப்போம். ஸோ இதை ஒவ்வொரு வருஷமும் அறுவடை பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் பேக்லோபியூட்ரோசால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல், அது மார்க்கெட்டில் பல பேரில் வருது, ஃபேமஸாக கல்தார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்தை நீங்கள் அந்த மரங்களுக்கு இடுவதன் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் மரத்தை பூக்க வச்சு தரமான காய்களை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இந்த கல்தார் அப்படிங்கிற அந்த பேக்லோபியூட்ரோசால் அப்படிங்கிற அந்த மருந்தை எப்போ வைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா செப்டம்பர் மாத இறுதியில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா அக்டோபர் மாத மொதல் வாரத்தில் வச்சிடணும். ஸோ இந்த 15 நாளைக்குள்ளே இந்த உரத்தை வச்சிடணும். இந்த உரம் வைக்கும்பொழுது எல்லா விவசாயமே ஒரு கவனமாக வைக்கணும். ஏன்னா மருந்தோட அளவு அதிகமாக போச்சுன்னா மரத்தோட வளர்ச்சி பாதிக்கும். இந்த மருந்து வந்து 4 ml ஒரு மரத்துக்கு, 4 வருஷத்து மரத்துக்கு 4 ml போதுமானது. அதுக்கு மேலே உள்ள வயசு உள்ள மரமாக இருந்தாலும் அந்த 4 ml போதுமானதாக இருக்கும். இந்த 4 ml மருந்தை 4 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி மரத்தோட அடிபாகத்தில் ஊற்றணும். இதை மரத்தோட அடிபாகத்தில் எப்படி ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா மரத்துலேருந்து 1.5 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி

0: அந்த மருந்தை ஊற்றி மண்ணை விட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 60 நாளைக்கு கண்டிப்பாக நீர்ப்பாசனம் பாய்ச்சியே ஆகணும், இல்லைன்னா மரத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கும், விளைச்சலும் இருக்காது. கண்டிப்பாக 60 நாளைக்கு நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அந்த மரத்துக்கு விட்டே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணீர் விடக்கூடாது. அந்த மருந்து வச்ச 110வது நாள் ஒவ்வொரு மரமும் கண்டிப்பாக பூ எடுக்கும். மருந்து நம்ம செப்டம்பர் கடைசி வாரத்தில் வச்சுருந்தோம்னா அதுலேருந்து 110வது நாள் கண்டிப்பாக பூ எடுக்கும், அதுலேருந்து உங்களுக்கு நல்ல மகசூல் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அல்ஃபோன்ஸாவோ பங்கனப்பள்ளியோ பெங்களூராவோ நீங்கள் ஒரு 15 நாள் அல்லது 1 மாதம் எனக்கு முன்னாடியே அறுவடைக்கு வேணும்னாக்கா, இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் வைக்கக்கூடிய அந்த பேக்லோபிட்ரோசால் அப்படிங்கிற மருந்தை 1 மாதம் முன்னாடியே வச்சிட்டிங்கனாக்கா அதுலேருந்து 110வது நாள் பூ எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் மார்க்கெட்டில் உங்களுக்கு முன்னாடியே காய்கள் வர ஆரம்பிக்கும், நல்ல விலைகள் கிடைக்கும். இந்த அடர் நடவு முறை செய்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு எல்லா விவசாயம் கேட்குறது ஆர்வமாக இருப்பீங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விளைச்சல். நீங்கள் சாதாரண நடவு முறையில் 1 ஏக்கருக்கு 30 மரமோ 40 மரமோ 50 மரமோ நடவு செஞ்சீங்கன்னாக்கா 2 டன் எடுக்க முடியும், அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து அடர் நடவு முறை போனீங்கன்னாக்கா 500 மரக்கன்றுகளை நடுறோம். நான் ஒவ்வொரு மரத்தோடைய விளைச்சல், நாம் எதிர்பார்க்குற விளைச்சல், கொண்டு போக வேண்டிய விளைச்சல் அப்படிங்கிறது ஒரு மரத்துக்கு 20 கிலோ கட்டாயமாக, அந்த 20 கிலோ நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா கட்டாய விளைச்சல் வரும். அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் 8 லிருந்து 10 டன் 1 ஏக்கருக்கு எடுக்க முடியும். இதுதான் உங்களுக்கு வந்து முதல் நன்மை. இதில் அதாவது செடிகளோட எண்ணிக்கையை 10 மடங்கு அதிகமாக்கி விளைச்சலை 5 மடங்கு அதிகமாக்குறோம். இது வந்து நம்மக்கிட்ட ஒரு ஏக்கர் தான் இருக்குனாக்கா 5 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய வேண்டிய வேலையை நம்ம 1 ஏக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடுறோம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா, நீங்கள் மாமரத்துக்கு தண்ணி கட்டணுன்னாக்கா ட்ரிப் இரிகேஷன் இல்லை, சொட்டு நீர் பாசன முறை இல்லைன்னாக்கா தண்ணியை நீங்கள் கால்வாய் வச்சு 4 ஆள் 5 ஆள் வச்சு அதை தண்ணி பாய்ச்ச வேண்டி வரும். அதே சமயத்தில் இந்த சொட்டு நீர் பாசனம் இருந்தனாக்கா ஒரு ஆள் மொத்த இடத்துக்கும் தண்ணி கட்டிட்டு வந்துட முடியும். 3வது பார்த்தீங்கன்னாக்கா அந்த செடிகளை பராமரிக்கிற செலவு. இப்போ மருந்து அடிக்கணுன்னாக்கா நீங்கள் ஒரு பெரிய மரத்துக்கு மருந்து அடிக்கிறீங்கன்னாக்கா அது மருந்தோட வேஸ்டேஜ் அதிகம், அந்த மரத்துக்கும் கரெக்டாக போய் சேராது. இந்த அடர் நடவு முறையில் இருக்கிற மரம் அதிகபட்ச உயரம் அப்படிங்கிறது 10 அடி தான் இருக்கும். ஸோ இந்த 10 அடியில் இருக்கிற மரத்துக்கு நீங்கள் ஒரு உரம் வைக்கிறதோ அதுக்கு மேலே மருந்து அடிக்கிறதோ அப்படிங்கிறது உங்களுடைய கை எட்டுற உயரத்துக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மருந்து தெளிப்பானை வச்சு நீங்கள் மருந்து அடிச்சிட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுவடை. நான் ஏற்கனவே சொன்னேன், உயரமாக வளர்ந்த மரத்தில் அறுவடை பண்ணும்பொழுது பாதி மாங்காய் கீழே விழுந்து ஒன்று அது பழுக்காமல் போகும், இல்லை ஊறுகாய்க்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் இந்த அடர் நடவு முறையில் மாமரத்தோட உயரத்தை நம்ம 10 அடிக்கு மேலே நம்ம விடாமல் ஒவ்வொரு வருஷமும் அதை வெட்டி கவாத்து பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனால ஒவ்வொரு பழத்தையும் நம்மளால் கையாலவே பறிக்க முடியும். அதனால் எந்த பழமுமே வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ மாம்பழம் அப்படிங்கிற பொழுது குவாலிட்டி, அதாவது தரம். ஒரு மாங்காய் ஒரு அல்ஃபோன்ஸாக குட்டி குட்டியாக இருந்தால் நான் வாங்க மாட்டோம். ஒரு 4 மாங்காய் 1 கிலோ அல்லது 3 மாங்காய் 1 கிலோ அந்த சைஸ் இருந்ததுன்னா அதை தான் தரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வேல்யூ, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ, அதாவது ஹை காஸ்ட்டு கிடைக்கும், அதிகமான காசு கிடைக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி முறையாக உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், பூச்சி நிர்வாகம், முறையான அறுவடை இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு தரமான மாம்பழங்கள் கிடைக்குது. அதனால் மார்க்கெட்டில் அதே வெரைட்டி கம்மியான விலைக்கு போகுதுன்னா அதை விட 1 மடங்கு விலை அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இந்த அடர் நடவு முறையில் இருக்குது. ஸோ இந்த அடர் நடவு முறையை பயன்படுத்தி விளைச்சல் எடுக்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கின்றேன்.
1: மாவில் அடர் நடவு முறை பற்றி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா மல்லி?
2: மருதானியக்கா, மாஞ்செடிகளை எப்படி நடவு செய்யணும், அதுக்கு எப்படி தண்ணி உரம் எல்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. இனி இவங்க சொன்ன முறையில தான் நானும் மாஞ்செடிகளை வளர்க்க போறேன், அதன் மூலியமா நல்ல பயனையும் அடைய போறேன்.
1: சரி சரி, இந்த தகவல்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவோம், அது மூலமா அவங்களும் பயனடைவாங்க.
2: சரிதான் மருதானியக்கா.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டினை அறிந்து கொள்ளலாம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதுயுகத்தின் தேவையாகும். உலக சுகாதார நிறுவனம் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் கான்செப்ட் என்ற கருத்தை பிரகடனப்படுத்தி ஊக்குவித்து வருவதால் மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறனை தமிழ்நாடு கொண்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டிகளை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்கவும் உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவு எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை

நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இறுக்க மூடி வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவியை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்துக் கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்கக்கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் முறைகள்: இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் 2% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 20 மில்லி லிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். இந்த 2 பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம். 1 ஏக்கர் நிலத்திற்கு 20 லிட்டர் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ பாத்தி நீர் பாசனத்தின் வழியாகவோ மண்ணில் இடலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை மற்றும் பாக்கு போன்ற மரங்களுக்கு 1 மரத்திற்கு 300 மில்லி என்ற விகிதத்தில் அளிக்கலாம். இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை இலை வழியாகவோ அல்லது சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ கொடுக்கும் பொழுது மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடனோ அல்லது செயற்கை உரங்களுடனோ கலந்து பயன்படுத்தக்கூடாது. இதை தெளிக்கும் பொழுது மற்ற அங்கக இலை வழி தெளிப்பான்களை பயன்படுத்தி இருந்தால் 15 நாட்கள் இடைவெளி கொடுத்து அடுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கியை தெளிக்க வேண்டும். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும். மேலும் பயிர்களில் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும். எனவே நன்மை செய்யும் சிலந்து இனங்கள், தேனீக்கள், ஊன் உண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற உயிரினங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. இதனை அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். 3G கரைசல் தயாரிப்பதற்கு 3 வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய் மற்றும் பூண்டை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதாவது இந்த இடுபொருட்களை தலா 1 கிலோ என்ற அளவில் எடுத்துக்கொண்டால் இதனுடன் 6 லிட்டர் அளவு நாட்டு மாட்டு கோமியத்தை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். அதனை பிறகு ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும். இதனுடன் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இதனை 15 முதல் 20 நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு இந்த கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு சேமித்து வைக்கும் பொழுது அதில் சேகரிக்கப்படும் வாயுக்களை 2 நாட்களுக்கு 1 முறை கொள்கலனின் மூடியை திறந்து வெளியேற்றிய பின்னர் மூட வேண்டும். இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் 5% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் இந்த 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு 1 முறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். இந்த 3G கரைசலுடன் ரசாயன பூச்சி மருந்துகளை கலந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த கரைசலின் முழு பலனை அடைய பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக இதனை பயன்படுத்த வேண்டும். 5 இலை கரைசலானது பூச்சி விரட்டியாக செயல்பட்டு பயிர்களை பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. இக்கரைசலை தயாரிக்க 5 வகையான இலைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் வேப்ப இலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு மற்றும் சோற்றுக்கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். அதாவது இலைகளை தலா 1 கிலோ என்ற விகிதத்தில் எடுத்திருந்தால் 5 இலைகளும் சேர்த்து 5 கிலோ கிடைக்கும். இதனுடன் 10 லிட்டர் கோமியத்தை கலந்து இக்கரைசலை 15 நாட்கள் நொதிக்க வைக்க வேண்டும். ஈக்கள் முட்டையிடுவதை தவிர்க்க கொள்கலனை எப்பொழுதும் மூடியே வைத்திருக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த 5 இலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது

0: பத்து லிட்டர் தண்ணீரில் ஒரு லிட்டர் ஐந்திலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் 3G கரைசலை பயன்படுத்தி இருந்தால் அடுத்து 15 நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்தவிதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது. இந்த ஐந்திலை கரைசலானது பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து தடுப்பதோடு பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கம் அளிக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு பி வாசுதேவன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.
2: பட்ட

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் கிரிக்கெட் இரண்டாவது அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனையை தற்போது இடம்பெறும் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின் போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த உச்சிமாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம், பொருள், இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்கள்

0: கப்பல்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16ஆம் தேதி தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சாலமன் பாப்பையா 12,000-க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ளதோடு பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையையொட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் ஷஹுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொபைல் ஆப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகானம். முதல் பாடல் சதி லீலாவதி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கமல்ஹாசன், சித்ரா.
2: என்ன பாட்டு பாடவன?
3: தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்களோ அந்த பாட்டு பாடுங்க மாமா.
2: தண்ணிக்கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுது வா. நதரே
3: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: மொபைல் ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்திலினை பம்பாய் படத்திற்காக ஹரிகரன், ஸ்வர்ணலதா, ஜி வி பிரகாஷ்

0: Kucu-kucu dah kemah.
1: Hey Sakshi, anime na button na tatna podo. அவரே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
0: எதை? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல?
1: ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற?
1: இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: நேரம் 8:25. மொபைல் ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகான மகிழ்ச்சி. அடுத்து ஒலிப்பது பாஷா படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ்வி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: சத்யபிரகாஷ், வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல் படம் வெற்றிவேல்.

நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் T20 இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை தற்போது இடம்பெறும் ஆங்கில செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

0: in the semi-final tomorrow. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds bilateral talks with Russian President Vladimir Putin ahead of the 18th BRICS summit in New Delhi, discusses progress across political, economic, defense, energy and regional and global issues. Prime Minister Modi reiterates on dialogue and diplomacy to resolve conflicts. Prime Minister also holds bilateral meetings with Iranian President and United Nations Secretary General. Heads of BRICS member countries attend leaders' session of BRICS Business Forum. PM Modi says economic strength of BRICS grew at nearly twice the pace of rest of the world. Iran-backed Houthi rebels capture Yemen's strategic Mayun Island in the Bab al-Mandeb Strait near Red Sea. And in hockey, Indian junior men's team enters final of the Asia Cup, defeating Malaysia at Mochi in China. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்தும் அதற்கான அவசியம் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன சார்? இதற்கான சட்டங்கள் கடந்த April 1 முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: இந்தியாவில் வந்து ஒரு தொடர்ச்சியான நம்முடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதே மாதிரி முன்னேற்றம், இது எல்லாமே வந்து நிறைய ஒரு வேகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சி வேகம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. அப்போது என்னென்னா, ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழிற்சாலைகள், அதே மாதிரியான ஏராளமான உற்பத்தி சார்ந்த பொருட்கள், அதே சமயத்தில் நிறைய சேவைகள், இந்த மாதிரியான மக்களுக்கு தேவையான வளர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய ஏராளமான முன்னேற்றங்களை நம்ம வந்து நாடெங்கும் பார்த்து கொண்டு வரோம். இந்த வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான பல இடுபொருள்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. உதாரணமாக நீங்கள் ஒரு கார் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஏராளமான எஃகு அல்லது வந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதோ ஒரு முக்கியமான உற்பத்தி பொருளை நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையாக இருக்குது. ஒரு மருத்துவமனையை நீங்கள் கட்டுறீங்க, மருத்துவமனையை நீங்கள் மேம்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் அதே மாதிரியான ஏராளமான பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து செய்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அடிப்படையில் இது எல்லாமே கடைசியில் உபயோகமாகக்கூடிய ஒரு பகுதி அதில் இருக்குது. உபயோகத்துக்கு முடிஞ்ச பிற்பாடு கழிவுகள் வந்து ஒரு பெரிய அளவில் உருவாகுது. ஆக்சுவலாக ஒன்று திரவ கழிவு, இன்னொன்று திடக்கழிவு, அதாவது சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த கழிவுகள் வந்து ஒரு முக்கியமான பொருட்களாகவே இருக்குது, ஆனால் பயனற்ற பொருட்களாக இருக்குது. அதாவது ஒரு லெவலில் அது வந்து அந்த துறையில் அந்த சமயத்தில் அது வந்து ஒரு கழிவு பொருளாக மாறிடுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல், குறிப்பாக இந்த மூன்றாம் உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பெரிய மலை மாற அந்த குப்பையை வந்து குவிச்சு வைக்கிறது வந்து ஒரு பெரிய பழக்கமாகவே பல ஆண்டுகளாக இருந்தது. அந்த காலத்தில் நம்மக்கிட்ட என்ன ஒருனா நிலம் இருந்தது, அந்த நிலத்தை ஒட்டி நீங்கள் ஏராளமான இண்டஸ்ட்ரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ உதாரணமாக தோல் பொருட்கள் உற்பத்தி செய்கிறாங்க, அப்போ நீங்கள் அதுலேருந்து கழிவு இருக்குது, தோல் கழிவுகள் இருக்குது, அப்போ சாய கழிவுகள் இருக்குது, இந்த மாதிரி ஏராளமான கழிவுகள் எல்லாம் உற்பத்தி ஆகி வருது. அதில் வந்து ஒன்று சுவேஜில் போய் சேரக்கூடிய திரவ கழிவுகள் ஒன்று, இன்னொன்று சாலிடான கழிவுகள். இப்போ என்ன ஆகும்னா இந்த சாலிடான கழிவுகளை வந்து நிலத்தில் போய் நம்ம கொட்டி சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கம், சில சமயம் வந்து அதை எரிக்கக்கூடிய முறை, அது
3: ரீசைக்கிள் பண்ணக்கூடியது ஒரு சிலது.
4: அந்த ரீசைக்ளிங் அப்படிங்கிறது ரொம்ப பிற்காலத்தில் வருது. ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்தே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நிலத்தில் போய் தான் நம்ம கொட்டி கொண்டே வரோம். அப்போது என்ன அது ஒன்று பூமியில் கொட்டுறோம், பூமியை வந்து பள்ளம் தோண்டி கீழே கொட்டி அதை வச்சு கொண்டிருக்கோம், இல்லை நீங்கள் பூமிக்கு மேலேயே வந்து அது ஃபில் ஆகி போகுது. இது என்ன நடந்துச்சுன்னாங்க, நம்ம ஊரில் தொழில்நுட்பம் வளர வளர நம்முடைய ஒரு விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தொற்று நோய்கள் அல்லது அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உவர்த்தன்மை, அதே மாதிரி அதனுடைய ஒரு விளைச்சலில் இருக்கக்கூடிய பாதிப்பு, இது எல்லாமே ஊட்டச்சத்து குறைவு, இது எல்லாமே என்னடா காரணம்னா இந்த மாதிரியான திடக்கழிவுகள்,
3: இந்த இன்க்ளூடிங் இந்த நிலத்தடி நீர் மாசுபடுறது கூட சொல்லலாம்.
4: எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாசு வந்து இந்த மாதிரியான திடக்கழிவுகள் வந்து முறையாக அதை வந்து சேமிக்காமல் முறையாக அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் போடும்போது பல ஆண்டுகளாக அந்த மாதிரி சேமிப்பு இடத்துல போட்டு வச்சா என்ன ஆகுதுன்னா ஒன்றும் நீங்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, அதாவது சுவாசிக்க முடியாமல் பல பேர் வந்து

ஆடுறாங்க. இப்போ நீங்கள் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி கழிவுகளை எரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அப்போது என்னாகும், இயல்பாகவே நீங்கள் கார்பன் உமிழ்வு அதிகமாகுது. அப்போது நீங்கள் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் வந்து மூச்சு விடுவதுக்கு சிரமப்படுறாங்க. அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள் எல்லா இடத்துலையும் தூசு மாதிரி ஃபுல்லாக ஒரு லேயரே வந்து வீடுகளில் வண்டிகளில் எல்லா இடத்துலையும் அது ஃபார்ம் ஆகும். அல்லது நீங்கள் வந்து மனிதர்கள் வந்து இதை சுவாசிக்க முடியாமல் அவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி நிலத்தடி நீர்லேயும் அது எல்லா விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அதே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலமாக இருந்தால் அதுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஏதோ ஒரு சரி கழிவு போட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காலம். இப்போ வந்து நம்ம வந்து வளர்ந்த நாடுகள் இதனுடைய சிக்கல்களை ரொம்ப முன்னாடியே உணர்ந்து கொண்டுட்டாங்க. அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க வந்து இந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய துறையாகவே அந்த நாடுகள்லாம் வளர்ந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ உதாரணமாக ஜெர்மனின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்து 4-5 ஆகலாம் அது வந்து வேறு வேறு விதமாக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வண்ணமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதெல்லாம் பார்த்து நம்ம இந்தியாவிலையும் நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இந்த மாதிரியான கழிவுகளை வந்து ஒழுங்குபடுத்தி அதை பிரித்து அதுக்கான முறையில் நம்ம அதை வந்து ஒன்று நீங்கள் மறுசுழற்சி செய்ய முடியணும், இல்லை அதை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அப்போது இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது ஒன்று. இரண்டாவது, இது வந்து நாளைக்கு ஒரு லேண்ட்ஃபில்ஸாக மாறி அது நாளைக்கு வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பது ரெண்டு. இது எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு தான் நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை இந்தியாவில் நம்ம தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பேசி வரோம். நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் வந்த பிற்பாடு இதில் இன்னும் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்தி கொண்டு, ஏன்னா நம்ம என்ன இதில் நடக்குதுன்னா, அடிப்படையில் நம்ம நிலத்தையே இழந்துடும். அது வந்து ஒரு பயனற்ற நிலமெல்லாம் மாறிக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாறிப்போகுது. அப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் ஒழுங்காக மீட்டெடுத்து திருப்பியும் நீங்கள் மறுசுழற்சி செய்து இதெல்லாம் செய்யும்போது ஒரு முழுசான ஒரு புதிய துறையை இந்தியாவில் இப்போ நீங்கள் வளர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மறுசுழற்சிக்கான ரீசைக்ளிங்கிறதே ஒரு பணித்துறையாக இன்றைக்கி இந்தியாவில் வளர்ந்து அது விதவிதமான ரீசைக்ளிங் வந்து நடந்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மருத்துவ கழிவுகளுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஏராளமாக, இப்போ நீங்கள் பல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த வேறு வேறு கலரில் வந்து குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. இந்தந்த குப்பைகளை இந்த இடத்துல தான் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய லார்ஜ் சொசைட்டிஸ்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அடிப்படையில் நம்ம என்னன்னா ரெண்டு விதமான கழிவுகள் எல்லாருக்கும் தெரியும், ஒன்று வெட்டு இன்னொன்று ட்ரை அப்படின்னு பிரித்து போடக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ வந்துருச்சு. இப்போ இது வந்து குடும்பங்களில், வீடுகளில், கம்யூனிட்டிஸில் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ என்னென்னா லார்ஜ் ஃபேக்ட், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய வந்து உற்பத்தி மையங்கள் இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு இப்படி வந்து திரவ கழிவுகளை எஃப்லுவன்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற அதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கோ, அதே மாதிரி திடக்கழிவுகளையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ என்ன நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா, யார் அந்த கழிவுகளை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் தான் அதை அழிப்பதற்கும் முறையாக மறுசுழற்சி செய்வதற்கும் முறையாக அழிப்பதற்குமான பொறுப்பாளிகள். அப்போ அதை வந்து நம்ம உறுதிப்படுத்துறது தான் இந்த புதிய சட்டத்தினுடைய மேம்படுத்தப்பட்ட வடிவத்தில் என்ன நம்ம சொல்கிறோம்னா, யார் யார் எப்படி பிரிக்கிறோம், அதை எது 4 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நீங்கள் வெட்டு, இன்னொன்று ட்ரை, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், இன்னொன்று சானிட்டரின்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த 4 பிரித்து போட்டு அதை வந்து அதற்கான ஒரு லோக்கல் பாடிஸோ இல்லை வந்து எந்த அமைப்புகள்கிட்ட அதை ஒப்படைக்கணுமோ அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க அதை வந்து ப்ராப்பராக அதை வந்து மறுசுழற்சி செய்யணுமோ இல்லை அழிக்கணுமோ என்ன வழிமுறை, அதுக்கு ஒரு செலவாகும். அந்த செலவுக்கான பொறுப்பையும் யார் அந்த குப்பையை போடுறாங்களோ அவங்க தான் அதை எடுத்துக்கணும். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி அதை செய்யுது, ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரிஸ்குள்ளே அது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு தனியான ஒரு இடத்த ஒதுக்கி வைக்கணும், அந்த இடத்துல தான் அது போட்டு வைக்கணும், அந்த இடத்துலையே உன்னால் மறுசுழற்சி செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதை நீ செய்யணும், அதை செய்யலை உன்னால் நீ வெளியே தான் கொடுக்க போகிற அப்படின்னா அந்த லோக்கல் பாடிஸோடு நீ கொடுக்கணும். அந்த லோக்கல் பாடிஸில் இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போடணும், அந்த குழு வந்து பொறுப்பு எடுத்துக்கொண்டு இவது ஒழுங்காக இந்த சாலிட் வேஸ்ட் ஒழுங்காக மேனேஜ் பண்ணப்படுகிறதா, இந்த திடக்கழிவை ஒழுங்காக அவங்க பண்ணுறாங்களா, ரூல்ஸ் படி செய்கிறாங்களா, இதை செய்வதன் மூலமாக எந்த விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாமல் செய்கிறார்களா, எதுக்காக எந்த நோக்கத்துக்காக இதை செஞ்சுருக்கிறாங்களோ அது வந்து நிறைவேறி இருக்கிறதா, இந்த மாதிரி ஏராளமான அடுக்குகளை அதாவது ஒன்று இண்டஸ்ட்ரி அதாவது குப்பை போடுறவங்க ஒரு பக்கம், அது வந்து நீங்கள் கம்யூனிட்டிஸாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், பெரிய லார்ஜ் மால்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அல்ல ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஆனால் அவங்க தான் அதுக்கான பொறுப்பாளிகள், முதல் பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்கள நாம் ஒரு முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, அவர்களுக்கான ஒரு வழிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி தான்ப்பா நீ வந்து கழிவுகளை நீ வந்து போடணும், இப்படி தான் பிரிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து சொல்லி கொடுத்து அவ

0: அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான வழி இருந்தால் அவங்க பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் லோக்கல் பாடிஸோட ஒர்க் பண்ணணும். அப்போ லோக்கல் பாடிஸுக்கு ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா, அந்த லோக்கல் பாடிஸுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சட்ட வரைமுறைகள் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை மீறினாங்கன்னா என்ன அதுக்கு தண்டனை அப்படிங்கிறது வரைக்கும் மிக தெளிவாக இது வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு முறையாக இன்னைக்கு நான் அமலுக்கு வந்திருக்குங்க.
1: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு கழிவு மேலாண்மை அப்படின்றது மட்டும்தான் வந்து தெரியும், ஆனால் இதற்கு உள்ளடக்கி இவ்வளோ கூறுகள் இருக்கு அப்படின்றது நீங்க சொல்றதுன்னு தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், தூய்மை இந்தியா இயக்கம் வந்து பார்த்துருக்கோம். சாதாரணமாக நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்வது தான் வந்து அந்த இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் அந்த இயக்கத்தோட இன்னொரு ஒரு சார்பு பகுதியாக தான் இதையும் பார்க்கலாமா சார்?
0: ஆமாங்க, அது வந்து பொதுமக்கள்னு வச்சுப்போமே. அதாவது பொதுமக்கள்னு நம்ம சொல்லுவாங்கன்னா அதனுடைய நேரடியான பொறுப்பாளிகள் அல்லது ஈடுபட்டோம் அப்படின்னா சமூகங்கள் எல்லாரையுமே நம்ம அதில் உள்ளடக்கித்தான் அந்த இயக்கத்தை நம்ம வந்து தேசிய அளவில் ஸ்வச் பாரத்ங்கிற இயக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம். அது பார்த்திங்கன்னா அலுவலகங்களே சுத்தப்படுத்துறதுலேருந்து கூட ஆரம்பித்து எல்லாருமே அதில் ஈடுபட்டாங்க. இது அதனுடைய இன்னொரு வேறுபட்ட முகம், ஆனால் இது ரொம்ப மிக முக்கியமான முகம். என்னென்னா இது வந்து நீங்கள் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி உருவாயிடுச்சு. நம்ம ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம பெரிய பொருட்டாகவே நினச்சதில்லைங்க. இப்போ அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் வளரணும் அப்படின்ற ஆசைப்பட்டோம், அல்லது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பெருசாக வளரணும், அல்லது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மாதிரியான உற்பத்திகள் பெருகணும், நம்ம வளர்ச்சி பெருகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டோம். இப்போ நம்ம என்ன நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு இணையாக குப்பைகள் உருவாகின்றன, அதுக்கு இணையாக கழிவுகள் வந்து வேறு இடத்துல உருவாகுது. அப்போது நம்ம வளர்ச்சியை மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது, உண்மையிலேயே நம்ம அதனால் ஏற்படக்கூடிய சூழலியல் பாதிப்புகளையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். குறிப்பாக இதில் எங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, இது ஒன்று லேண்டுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு ஒன்று வச்சுக்கோங்களேன், இங்கே அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்து. ஏராளமாக புகை இருக்கக்கூடிய பகுதிகள், இப்போ நீங்கள் வந்து மெயின் ரோடை ஒட்டி நீங்கள் வாகனங்கள் போகக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவாச கோளாறால் அவ்வளோ பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் நம்ம கணக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகுது, வேறு ஏதோ ஒரு புதுசான ஒரு உருவாகுதுன்னா அதனால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த நோய் இருக்கு இல்லையா, அந்த நோயோ அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், அல்லது அதனால் அவங்க வீட்டில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது உற்பத்தி குறைஞ்சி போன அந்த நாட்களில் உற்பத்தியே கிடையாது, அப்போ உற்பத்தி இழப்புங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பக்கம் நம்ம வளர்ச்சியை சொல்கிறோம், அதே சமயத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான உடலியல் பிரச்சனைகள் வருகிறது, அவர்களுக்கு மனரீதியாக பாதிப்பு வருகிறது, அவங்களால சம்பாதிக்க முடியல, அவங்க நாளைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பமே கஷ்டப்படுது. ஒரு ஏனர் தான் வீட்டுக்கு ஒரு சம்பாதிக்கிற ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கே இந்த மாதிரி ஒரு சுவாச கோளாறு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்துமா வந்துருச்சுன்னா அப்படி கஷ்டப்படுறாரு, அப்போ அந்த குடும்பமே அது கஷ்டப்படுது, வருமானம் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன ஒரு காஸ்ட்டில் நம்ம வளர்ச்சியை கொண்டு வரோம், எந்த வளர்ச்சியானது என்ன விதமான காஸ்ட்டோடு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நம்ம ரொம்ப ஆழமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாமல் பாதிப்புகளை எவ்வளவுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஒழுங்குபடுத்த முடியுமோ அதை செய்து கொண்டே நம்ம வளர்ச்சியை கொண்டு வரணும். வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது, ஆனால் அந்த வளர்ச்சி ஏற்படும் பொழுதே ஏற்படக்கூடிய பிற தொடர் விளைவுகள் பின்விளைவுகள் என்னவோ அவை ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான வழிமுறை என்ன, இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல தான் நாம் அதை முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா, அந்த மாதிரி தொடர் விளைவுகள் பாதிப்புகள் பின்விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த திடக்கழிவுகளை முறையாக நிர்வகித்து அதை முறையாக ரீசைக்கிள் பண்ணணும்னா ரீசைக்கிள் பண்ணியோ, இல்லை முழுசாக அழிக்கணும்னா அழிச்சோ, அதுக்கான ஒரு வழிமுறையோடு அதை அழித்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் பார்க்க வேண்டும். அப்போது இந்த ஸ்வச் பாரத் என்ன விதமான அளவுக்கு நம்ம நேரடியான முக்கியத்துவம் பெறுகிறதோ, அதே மாதிரி இந்த ஒரு திடக்கழிவு மேலாண்மை என்பதும் ஈக்குவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டான ஆஸ்பெக்ட்ங்க.
1: நிச்சயமா சார், திடக்கழிவு மேலாண்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம். கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மை

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவேண இசை. அக்கறை எஸ் சுபலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. முதலில் பணிபதி சாயி, தியாகராஜர் கீர்த்தனை, ஜங்காரத்வனி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவேண இசை, அக்கறை எஸ் சுபலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமாவரன் ஹரிகேசவன் பாசுரம், சொந்த சாகித்யம், ராகம் சங்கராபரணம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே கோபாலம், சதாசிவ பிரம்மேந்திரர் சாகித்யம், ராகம் இந்தோளம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து தெருவில் வாரானோ என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பதம், கமாஸ்ராக மாதித்தாளம், திஸ்ர நடை.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஊத்துக்காடு வேங்கடகவி இயற்றிய தில்லானா, சிந்துபைரவி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரமேடை இசை இடம்பெற கேட்டீர்கள். அக்கறை எஸ் சுபலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் டாக்ஸி டிரைவர் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குழுவினர் பாடியுள்ள பாடல்.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அதிக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமுதிரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்தில் இருந்து மானாமுதிரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயில் 06:19 நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமுதிரை சென்று சேரும். பயணத் தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06:19 தாம்பரம் முதல் மானாமுதிரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமுதிரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காற்றோடு கலந்திருவார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

கேட்ட பாடலுடன் காற்றோடு கலந்திரவா நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேர்மப்போது 11 மணி. வானிலை சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். இது இயல்புக்கு 1.4 டிகிரி குறைவு. காற்றின் ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புதுக்காலை, இதில் சுழல் விளக்கு. தேசிய ஊட்டச்சத்து மாதம் என் ஹேமாவதி அவர்கள் எழுதிய செய்திக்கட்டுரை. தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 12 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு ஓ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு தெற்கு தெற்கு ஒத்துழைப்புக்கான ஐக்கிய நாடுகள் தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:45 திரைகானம். 8:30 கணபதி உலா, வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர், திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயில் சித்திரம். 9:00 அரங்கிசை, இதில் ஷேர்தலே டாக்டர் கே ஆன் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் எஸ் சிந்துஜா அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி சுப்பிரமணி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் தொழில்நுட்ப திறன் மேம்பாடு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் குறித்த உரை சித்திரம், எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் விதையிலிருந்து விற்பனை வரை திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். 8:05 திரைகாலம். 8:45 ஃப்ரம் ஸ்லேட் டு ஸ்மார்ட் போர்ட்ஸ், ஆங்கில நிகழ்ச்சியின் முதற் பகுதி. கற்பித்தல் முறை மாற்றங்கள் குறித்து கல்வி ஒருங்கிணைப்பாளர் டி பத்மபிரியா, உதவி தலைமை ஆசிரியர் சி கவிதா ஆகியோர் பங்குபெறும் கலந்துரையாடல். 9:15 திரைகாலம். 10:00 அகில பாரத இசை, இதில் அஸ்வின் எம் தல்வி அவர்களின் சுர்பஹார் இசை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: in China. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, மொபைல் ஆப்பில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே.